0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. எங்களுடன் ஒரு கதையும் கேட்டிருந்தேன், அதற்கு அழகான பதில்கள் அழகான கதைகளுடன் வந்திருந்தீர்கள். வாழ்த்துக்களுடன் கூடிய நன்றிகள் உங்கள் எல்லோருக்கும். அதனுடைய கதை என்னவென்றால், ஒரு ஊரில் வந்து ஒரு அழகான, அதாவது பூஞ்சோலிகளால் நிரம்பின ஒரு ஆச்சிரமம் ஒன்று இருந்ததுதான். அந்த ஆச்சிரமத்தில் இருக்கிற ஒரு சீடன் வந்து மிகவும் கோபமாக வந்து தன்னுடைய குரு மேல சொன்னாராம், எனக்கு நிம்மதியே இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து எனக்கு என்னை பார்த்து வம்பிழுக்கிறார்கள், எனக்கு வந்து என்னை பற்றி தப்பு தப்பா எல்லாரும் கதைக்கிறார்கள், நான் இங்கே இருக்க விரும்பவில்லை, நான் போக போகின்றேன் என்று சொன்னாராம். அதற்கு குரு என்ன சொல்லியிருப்பார் என்று கேட்டிருந்தேன், என்ன கூறியிருப்பார் என்று. இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. குரு என்ன சொன்னார் என்றால், அந்த சீடனை பார்த்து சொன்னாராம், உனக்கு வந்து ஒரு ஸ்பூனில் வந்து நான் தண்ணி தாரன், அந்த தண்ணி எடுத்துக்கொண்டு போய் நீ இந்த ஆச்சிரமத்தை சுற்றி வரவணும் என்று சொன்னாராம். ஆனால் ஒரு துளி தண்ணீர் கூட கீழே கொட்டக்கூடாது என்று சொன்னாராம். அதை கேட்ட சீடனும் ஓகே என்று சொல்லிவிட்டு அந்த தண்ணீர் எடுத்துக்கொண்டு அந்த ஆச்சிரமத்தை சுற்றி வந்தாராம். ஆனால் சுற்றி வரும்பொழுது ஒரு துளி வந்து கடைசியாக அந்த குருவிடம் கொடுக்கும் பொழுது ஒரு துளி தண்ணீர் கூட அந்த ஸ்பூனிலிருந்து கொட்டவே இல்லையா. அப்போ குரு கேட்டாராம், நீ தண்ணி ஒன்றும் கொட்டவே இல்லை, உன்னை பார்த்து யாராவது வம்பு கிழித்தார்களான்னு கேட்டாராம். அதற்கு அந்த சீடன் சொன்னாராம், இல்லையன்னு. அப்போ உன்னை பற்றி யாராவது ஏதாவது தப்பு தப்பாக சொன்னார்களான்னு கேட்டாராம். அப்போ சீடன் சொன்னாராம், இல்லையன்னு. சீடன் திருப்பி சொன்னாராம், நான் வந்து என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நான் அந்த தண்ணி மேலே தான் வச்சிருந்தேன், மற்றவர்கள் என்ன சொன்னார்கள் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார். அப்போ குரு என்ன செய்தாராம், சிரித்து போட்டு சொன்னாராம், இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கைண்டா இப்படி தான், நீ எதை மேலே ஃபோக்கஸ் பண்ணுறியோ அது மட்டும்தான் உனக்கு தெரியும் என்று சொன்னாராம். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, வாழ்க்கையில் நாங்கள் எதை மேலும் ஒரு இலக்கை வச்சு நாங்கள் கவனமாக இருந்தோம்டா, உனக்கு வெளி உலகமே எல்லாமே உனக்கு இந்த மற்றவர்கள் கதைப்பது எல்லாமே உனக்கு அது ஒரு ஒரு ஒரு பொருட்டாகவே இருக்காது. நீ எதன் மேலே உன்னுடைய வாழ்க்கை வந்து இலக்கு மேலே இருக்குதோ அதுதான் உனக்கு இருக்கும். நீ மற்றவர்கள் ஏதாவது சொன்னால் கூட அது உனக்கு அந்த வெளி உலகத்தில் மற்றவர்கள் சொல்கிற மாதிரி இருக்கும், அதை ஒரு வெறும் ஒரு ஓசை மாதிரி தான் அதனுடைய இதை ஒரு பொருள் இருக்கும், நீ அதுக்கு செவி சாய்க்காது என்று சொன்னாராம். உன்னுடைய கவனத்தை வந்து உன் வழியில் நீ வைத்தி என்றால் உனக்கு நிம்மதி வந்து உன்னுடையதாகவே இருக்கும் என்று சொன்னாராம். நீ எதன் மேலேயோ ஒரு கவனத்தை வைக்கின்றியோ அந்த இந்த எதன் மேல் உன்னுடைய வழியை கவனத்தினுடைய வழியை வைக்கின்றியோ உன்னுடைய நிம்மதியும் உன்னுடையதாக இருக்கும் என்று அந்த குரு சொன்னாராம். அப்போ இதில் இருந்து என்ன தெரிகின்றது, நாங்களும் எங்களுடைய ஏதாவது எங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் வைத்தோம் என்றால் நாங்களும் அதில் வெற்றி பெறலாம் என்பது தான் இதிலிருந்து தெரிகின்ற ஒரு விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
0: இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் தொடர்ந்து நீங்கள் 9 மணி வரை கவிதை கதவம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6442-2

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: ஒரு சிறு கவிதை. நீ என் அருகில் வராத வேளையும் உன் நினைவுகளின் இரவில் ஓசையாய் ஒலிக்கின்றது. நீ என் அருகில் வராத வேளையும் உன் நினைவுகளின் இரவில் ஓசையாய் ஒலிக்கின்றது. என் இதயத்தில் உன் பெயர் மெல்ல மன முடிக்கின்றது. என் இதயத்தில் உன் பெயர் மெல்ல மனம் முடிக்கின்றது. நாம் இன்னும் சந்திக்காத நாட்கள் கூட காதலின் முந்தானை. நாம் இன்னும் சந்திக்காத நாட்கள் கூட காதலின் முந்தானை. ஒரு நாள் உன் கண்ணில் என் சூரியன் உதிக்கும். ஒரு நாள் உன் கண்ணில் என் சூரியன் உதிக்கும். உன் கைகளிலின் கனவுகள் பூக்கும். உன் கைகளிலின் கனவுகள் பூக்கும். அந்த தருணம் வர என் உள்ளம் உன் பெயரை தினம் தினம் ஜெயிக்கும். அந்த தருணம்பரை என் உள்ளம் உன் பெயரை தினம் தினம் ஜெயிக்கும். நீ என் காதலையும் கவிதையும் எதிர்காலமும். நீ என் கவிதையும் என் எதிர்காலமும். நாம் சந்திக்கும் நாள் என் வாழ்வின் முதல் பக்கம். நாம் சந்திக்கும் நாள் என் வாழ்வின் முதல் பக்கமாகும். அந்த நாள் வரை என் அன்பும் எதிர்பார்ப்பும் உன்னையே தவழ்ந்திடும். அந்த நாள் வரை என் அன்பும் எதிர்பார்ப்பும் உன்னையே தவழ்ந்திடும்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா
4: 6-4-4-1-6-5. கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர் வணக்கம். நல்ல சுகமா இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நன்றி. இதோட கவிதை வந்து அன்பின் புனித பயணம் என்று சொல்லி சொல்றேன்.
4: ஆமாம் சொல்லுங்க.
5: பார்க்காமலே பாசம் வைத்தேன், உயிராலே உன்னை உணர்ந்தேன், உயிருக்குள் உன்னை வைத்தேன், என் பாதையற்ற நேசத்தில் உன்னோடு நின்றேன். உருவமின்றி வந்த காதல் ஆன்மன் தொட்டது, உணர்வாலே நம்பந்தம் இறைவன் கட்டியது. முகங்கானா உன்னை நெஞ்சுக்குள் விதைத்தேன், நிலவின் ஆழத்தில் உயிரோடு சுமந்தேன். கனவு கண்ணுக்குள் கருவாய் நின்றாய், கவிதையின் ஆழத்தில் நொலியாய் பிறந்தாய். மௌனமொழி பேசும் மர்ம கதைகள் இவை, உயிர்வரை தீண்டும் காவிய வரிகளே.

0: ஈரோடு ஜென்ம பந்தம் இறைவன் எழுதிய அழகி அழியா பந்தம். உருவங்கள் உறவுகளும் நாளை மாறிப்போகும், உருவங்களும் உறவுகளும் நாளை மாறிப்போகும். பரம்பொருள் ஆசியில் பிறந்த இந்த நேசம் காலங்கள் கடந்து நிலைத்தே வாழும் அழியா சொந்தம். உண்மையான ஆத்மாக்கள் என்றும் ஒன்றாய் சேரும், உயிர்காதல் என்றென்றும் ஒளியாய் நிறையும். பார்ப்போர் எல்லாம் வியந்து போற்றும் எம் பாசம். அன்னையின் மறு உருவாய் என் உயிரில் மலர்ந்தாய், அதனால்தானே உனக்களித்தேன் நேசம். எதிர்பார்ப்பில்ல அன்பின் மொழி தந்தேன், சொன்னாமல் போனாயோ ஏனோ தூரம். காலம் ஒரு நாள் உனக்குள் விதைக்கும் ஏக்கம், காணாத என் நினைவுகள் நெஞ்சில் மலரும். நீரோடும் ஆத்ம பிம்பத்தில் நானாய் தோன்றுவேன், நித்தியத்தின் வாசலோடு உன்னோடு நிற்பேன். அறிவழியில் ஆன்மாங்கள் ஒன்றாய் மலர்ந்திடும், அன்பின் சங்கமத்தில் உயிர்கள் ஒன்றாய் கலந்திடும். கரையில்லா நட்பெண்ணின் தெய்வீக வாசம், காலம் கடந்தாலும் கசுவில்லாத இனிய நேசம்.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
0: நன்றி நன்றி.
1: அழகான கவிதை ஒன்று வடித்தீர்கள், வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சிறப்பான ஒரு கவிதை தான். தொடர்ந்து எழுதுங்கள், நிறைய எழுதுங்கள். சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
0: அதற்கு முதல் உங்களோட கவிதையும் கேட்டேன், நல்லா இருந்தது. அதற்கும் என்னுடைய சிறப்பான பாராட்டுகள். என்னுடைய பாட என்னுடைய காசி திரைப்படத்திலிருந்து ஆத்தோரத்தில் அந்த பாட ஆலமிடம் பாடல்.
1: ஆமாம், ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
0: நன்றி பாபிதா.
1: நன்றி. அவளுக்கு இந்த நேரம் மட்டும் மணி 19 நிமிடம்.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: நான் கூட காய்ச்சல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாள் பாட்டு விட்டுனா.
1: ஆமாம், என்ன பெயர்?
2: என்ன பெயர் வந்து ஸ்ரீ.
1: ஸ்ரீ அமெரிக்கால இருந்து கதைக்கிறீங்களா?
2: ஆமாம், நாங்கள் அமெரிக்கால இருந்து கதைக்கிறோம். நாங்கள்
1: என்ன பாடல் தெரியும்?
2: நாங்கள் நான் கேட்ட பாட்டு வந்து அந்த ஊட்டி வேற உறவுல சி எம் சவுந்தரராஜனும் பி சுசிலாம் பாடின பூ மாலையில் ஒரு மல்லிகை நான் தான் தேன் ஒரு பாட்டு வந்து
1: அந்த பாடல் டிஎம்எஸ் சுசீலாவும் பாடிய பாடல்.
2: ஓமோ பழைய பழைய பாடல், அருமையான பாடல்.
1: இந்த படமே 1967 வந்த திரைப்படம்.
2: ஓமோ 1967 நான் பார்த்தது யாழ்ப்பாணத்துல வெலிங்டன் தியேட்டர்ல 1970 முதல் சூப்பா
1: பார்த்தினார். நல்லது. ஆமா, உங்களுடைய பாடல் வருகிறது கேட்டு மக்களுங்கள். நன்றி.
2: Thank you.
1: அழைக்கும் நேரம் 8:26.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: எண்ணில் தொலைந்ததை உன்னில் தினம் பார்க்கின்றேன், எண்ணில் தொலைந்ததை உன்னில் தினம் பார்க்கின்றேன். இடைவிடாத உன் பேச்சில் ராகமாய் அதில் தினம் மூழ்கின்றேன், இடைவிடாத உன் பேச்சு ராகமாய் அதில் தினம் மூழ்கின்றேன். உருண்டோடும் உன் பார்வையில் உயிர் கொள்ளும் தாக்கத்தை தினம் காண்கின்றேன், உருண்டோடும் உன் பார்வையில் உயிர் கொள்ளும் தாக்கத்தை தினம் காண்கின்றேன். உணர்வோடு உறைந்த உன் பொன் சிரிப்பில் மெழுகாய் தினம் உருகுகின்றேன், உணர்வோடு உறைந்த உன் பொன் சிரிப்பில் மெழுகாய் தினம் உருகுகின்றேன். உன்னில் சிறையிட்ட என் மனதை மீட்க முடியாமல் தினம் தவிக்கின்றேன், உன்னில் சிறையிட்ட என் மனதை மீட்க முடியாமல் தினம் தவிக்கின்றேன்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222 j.ca.
3: பிடித்த மாணவர்கள் விலக்கி செல்கையில் வழிவிட பழகிக்கொள். பிடித்த மாணவர்கள் விலக்கி செல்கையில் வழிவிட பழகிக்கொள். சிறைப்பிடிக்கும் அன்பில் சிதைவுகள் மட்டுமே மிஞ்சும். சிறைப்பிடிக்கும் அன்பில் சிதைவுகள் மட்டுமே மிஞ்சும். சுதந்திரமாய் விட்டுப்பார், திரும்பி வந்து உன் நிழலாய் நின்றால் அதுவே உண்மையான பந்தம். சுதந்திரமாய் விட்டுப்பார், திரும்பி வந்து உன் நிழலால் நின்றால் அதுவே உண்மையான பந்தம்.

வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.

கைகள் உன்னை தீண்டியே ஓவியம் வரைதே காற்றிலே, கைகள் உன்னை தீண்டியே ஓவியம் வரைதே காற்றிலே, கண்கள் உன்னை தீண்டியே காதல் எழும்புகின்றதே ஏக்கத்திலே, கண்கள் உன்னை தீண்டியே காதல் எழும்புகின்றதே ஏக்கத்திலே.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. 416-821-0462.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே.
2: ஒலிக்கும் இந்த பாடலுடன் நான் உங்களிடமிருந்து விடைபெற நேரமாகிவிட்டது. சிஎம் தமிழ் HD-யின் இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளை விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. Asian Textiles in Mavaram Mega Sale. Worldwide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti blue leaf mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians மெகா சேல். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069. குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம். தாமோ நிறுவனம் 905-667-7200 9-0-7-2-0-0-9-0-7-2-0-0-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
3: Dream Home.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.

0: கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா?
1: உங்க பேர் பார்த்தா
2: கழிச்சு கழிச்சு கழிச்சு கழிச்சு கிளாய் புடாங்கு.

டார்லிங், ஐ வாண்ட் டு மேக் இட் அப் டு யூ. வித் யூ எவ்ரிதிங் ஃபீல்ஸ் நியூ. சோ நியூ தட் ஐ கான் பேர் த தாட் ஆஃப் லூசிங் யூ. ஐ ஸ்வேர், ஐ ஸ்வேர், ஐ ஸ்வேர்.

0: அனுபவம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர் செய்யப்படுங்கள். மார்க்கமன் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 416-700-2222 J.CA.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: Jeeva Jewelers.

சிகரெட் ஓகே வெக்கம் இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான் மீசை

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444.

0: 8449-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9066677200.
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem. And did you
6: bar kalam closing da tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

0: வணக்கம், நான் உங்கள் பின்னணி பாடகி சுருமுகி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி.
1: இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் ஹெச்டி தமிழ் ஹெச்டி தமிழ் ஹெச்டி.
2: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்
3: உங்களுக்கு. உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800 905-270-8800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும் இலவசம்.
1: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.

கமாக்கலநயாக்குலதாம் லபந்தே ஸ்ரீ வேங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம் தத்கோபுராக்ரசிகராணி நிரீக்ஷமாணாஹ ஸ்வர்காபவர்கபதவீம் பரமாம் ஶ்ரயந்தஹ மர்த்யா மனுஷ்ய புவனே மதிமாஶ்ரயந்தே ஸ்ரீ வேங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம்.

சச்சின்ஹ சரணாகத பாரிஜாத ஸ்ரீ வேங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். கந்தர்ப்ப தர்ப்பஹர சுந்தர திவ்யமூர்த்தே காந்தா குஜாம்புருக குட்மல.

பிளவங்க கனசார சுகந்தி தீர்த்தம் திவ்யம் வியசரிதி ஹேம கடேஷு பூர்ணம் த்ருத்வாத்ய வைதிக சிகாமணய பிரகிருஷ்டா திஷ்டந்தி வேங்கடபதே தவ சுப்ரபாதம் பாஸ்வானுதேதி விகச

மாணவாஹ் ப்ரதிதினம் படிதும் ப்ரவ்ருத்தாஹ் தேஷாம் ப்ரபாத ஸமயே ஸ்மிருதிரங்கபாஜாம் ப்ரஜ்ஞாம் பரார்த்த சுலபாம் பரமாம் ப்ரசூதே கமலாகுச சூச்சுக குங்க

சதுர்முக ஷண்முக பஞ்சமுக பிரமுகாகில தெய்வத மௌலிமணே சரணாகத வத்சல சார நிதே பரிபாலய மாம் ரிஷசைலபதே. அதிவேலதயா தவ துர்விஷஹைரனுவேல கிருதைர பராதசதைஹி ஹரிதம் த்வரிதம் ரிஷசைலபதே பரய

மிகமை கமலாதயித்தான் பரங்கலையே கலவேணுரவா வசகோபவதூ சரகோட்டி விருதாஸ்மர கோட்டி சமாத் ரதிவல்லவிகாபிமதா சுகதா வசுதேவ சுதான் பரங்கலையே அபிராம குணாகர தாசரதே ஜகதேக தனுர்தர தீரமதே ரகுநாயக ராம ரமேஷ.

சரராஜதமோமிகிரம் மகனீயமகம் ரகுராமமயே சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோகஷரம்.

க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமணே அஜ்ஞானினா மயா தோஷாண சேஷாம் விஹிதாந்தரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல

பத்மாலங்கிருத பாணி பல்லவ யுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜெகன்மாதரம். ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்த நத வத்சல சர்வசேஷின் ஸ்வாமின் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்த நத வத்சல சர்வசேஷின் ஸ்வாமின் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஆனூ புராற்பித சுஜாத சுகந்தி புஷ்ப சௌரப்ய சௌரபகரௌ சமசன்னி

சௌரபிய நிர்பர சரோருப சாம்ய வார்த்தாம் சம்யக்ஷு சாஹஸ பதேஷு விலேகயந்தௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ரேகாமய த்வஜ சுதா கலசாத பத்ர வஜ்ஜாம்புஷாம்புரு கல்ப கசங்க சக்ரைஹி பவ்யைரலங்கிருத தலௌ பரதத்வ சின்ஹை ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே தாம்ரோதரத்விதி பராஜித பத்மராகௌ பாஹ்யை மஹோபிர விபூத மகேந்திர நீலௌ உத்யன்னகாம்ஷு விருதஸ்த சசாங்க பாஸௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சப்ரேம பீதி கமலாகர பல்லவாப்யாம் சம்வாஹனேபி சபதிக்ரம மாததானௌ காந்தாவவாங்மனசகோச்சர சௌகுமார்யௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே லக்ஷ்மீ மகீததனுரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகர பல்லவானாம் ஆருண்ய சங்கிரமண தக்கில சாந்திர ராகௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே.

வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே விஷ்ணு பதே பரம இத்யுதித பிரசம்சௌ யௌ மத்த உத்ஸஹிதி போக்யதயாப்யுபாதௌ பூயஸ்ததேதி தவ பாணி தல பிரதிஷ்டௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாய தத்ஸதிருஷ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ கரதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே மன்மூர்த்தி காளிய பணே விகடாடவீஷு ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகரே சிரசி ஸ்ருதீனாம் சித்தேப்யனன்ய மனசாம் சமமாஹிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. ப்ராய ப்ரபன்ன ஜனதா ப்ரதமாவகாஹ்யோ மாது ஸ்தனாவிவ சிஷோ அமிருதாய மானௌ. ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே.

ஸ்வரூபாணினா கிருபயா திஷதே ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம். தயாமிருத தரங்கிண்யாஸ்தரங்கைரிவ சீதளைஹ அபாங்கை சிஞ்சதே விஸ்வம் வெங்கடேஷாய மங்களம். ஸ்ரத்பூ

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
6: Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
5: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
4: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: ஜி இப்பாட்டுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissanல் Approval Creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் Demo வாகனங்களில் 6000 வரை சர்வீஸ். 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365.

0: அஜிந்தன் தவராஜா.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: Everything okay? No problem. Indigenam.
3: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
4: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? Susan.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
1: பொன்னின் மதிப்பை காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைகோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்கம் ஸ்டீல் செல் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000.
6: இருபது ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
7: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, தாரணி கலைக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் உங்களோட நிகழ்ச்சியை கேட்டுட்டு நல்ல சுகமா இருக்கோம்
1: தாரணி. இன்றைக்கு முன் சீட்டில் இடம் பிடிச்சாது.
2: யா, விட்டா பிடிக்கல, அதுக்கு நான் ஏழியா வந்துட்டேன்.
1: நல்லதுங்க,
2: எப்படியா வாராது வாரத டிசைட் பண்ணிட்டு இருந்தானே, பேரியாய வந்துடுவோம் வந்துட்டு.
1: நன்றி, எங்கள் வேற கேட்க சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
2: பாட்டு எனக்கு வந்து இன்னைக்கு பாம்பு சட்ட படத்துல இருந்து நீ உறவாக ஆசை, அந்த பாட்டு கேட்பேன்.
1: ஸ்ரேயா கோஷல் இந்த பாடல்.
2: யா, நல்ல பாட்டு கேட்க,
1: நல்ல பாடல். ஆமா, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. இந்த பாடல் வந்து ஆஜிஸினுடைய இசையமைப்பு, ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஹரிச்சரன் குரலில். ஒலிக்கும் நேரம் 9:27.

0: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: காலை வணக்கம். நான் சுதா. எப்படி ரஜி?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் அதே நிலமா இருக்கும்.
0: இந்த பாடல் வந்து விஜய் ஆனந்தனுடைய இசையமைப்பில் வந்த பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 9:34 நிமிடம்.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க காலை வணக்கம். கண்ணன் கேக்குறேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு நன்றி. அப்புறம் நேரத்தோட வேற ஒண்ணு பாத்துக்கு பாத்துக்கு ஓட் பண்றதுக்கு.
1: தங்களுடைய கருத்துக்களை பரிமாற முடியாமல் இருக்கிறது. எல்லாருக்குமான ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்று தான் ஒரு சின்ன மாற்றம்.
2: ஆமாம், எல்லாரும் கலைக்கிறது நல்ல விருப்பம் தானே. இன்ட்ரெஸ்டிங்காக போறபடியா அப்படி கொடுத்தது நல்ல. ஓகே, இன்னைக்கு வந்து மதராசப்பட்டினம் படத்துல வந்து பூக்கள் பூக்கும் தருணம் கேட்போம் கணவன் கேட்கிறது பாட்டு. அதோட எங்களோட ரெண்டு நண்பர்கள் ஒருத்தட்டு பேர் கதிரவேல், கணவனமா தெரியும் சின்ன இருந்து, மற்றது கார்த்தி, கார்த்திகேயன் தான் பேர், கார்த்தின்னு சொல்லுவேன். ரெண்டு பேரும் பிறந்தநாளை கொண்டாடினோம். பிறந்தநாள் கொண்டாடுற திருமணம் கொண்டாடுற எல்லாம் நொடிவான்னு வாழ்த்தி கொண்டு இன்றைக்கு இந்த ஃபேஸ்புக் ஆரம்பிச்சவர் இருக்கிறாருல்ல, அவற்றையும் பிறந்த நாள் சும்மா சொன்னாங்க. எல்லாருக்காங்க கேட்போம் இந்த பாட்டு.
1: கண்டிப்பா கண்டிப்பாக. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: இந்த பாடல் ஜீவியினுடைய இசையமைப்பில் நாம் முத்துக்குமாரனுடைய வரிகளில் ரூப் குமார் மற்றும் ஹரிணி அன்றி அணிந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 9:40.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி. செவந்தி ஹரிக்கிறன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் செவந்தி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறேன், நன்றி.
1: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
2: அண்ணாதுரை திரைப்படத்தில் இருந்து ஓடாதே ஓடாதே.
1: ஓடாதே, விஜய் ஆண்டனி பாடிய ஒரு பாடல்.
2: கேட்டுமா
1: கேளுங்க. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து விஜய் ஆண்டனியினுடைய இசையமைப்பில் அருண் பாரதியினுடைய வரிகளில் வந்த பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 9:48 நிமிடம்.

0: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் அதே சுகமா மகிழ்ச்சியாக
0: இருக்கேன். அந்த மகிழ்ச்சியுடன் என்ன பாடல் தெரியும்?
1: பாடல் வந்து கருப்பன் படத்துல இருந்து அழகழகா தொடுகிறதே மழைக்காத்துங்கிற பாடல்.
0: என்ன பாடல்?
1: அழகழகா தொடுகிறதே மழைக்காத்துங்கிற பாடல்.
0: ஆமாம், பிரதீப் குமார் பாடிய பாடல். உங்களுடைய பாடல் வருகிறது, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்மா, சரிங்க, எப்படி, நலமா இருக்குங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா உத்தியாகமா மகிழ்ச்சியா இருக்கேன்மா. உங்களை நேற்று கேட்டுக்கிட்டு
0: சாப்பிட்டீங்களா?
2: ஓ, இனிமே சாப்பிட்டேம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
2: இன்னைக்கு
0: பாட்டு போட்டு டான்ஸ் ஆட போறீங்க?
2: ஆமாம்மா.
0: நன்றி.
2: நன்றி வாய்ப்புக்கு.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்
0: எனக்கு
3: எஜமான் திரைப்படத்துல இருந்து ஒரு நாள்
0: முன்னே மறவாத. எஸ், உங்களுடைய பாடலும் வருகிறது. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். காணவில்லை. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், காசிநாதன் கதைச்சவர்.
0: எப்படி இருக்கிறீங்க?
4: சுகமா இருக்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும். எங்களுக்கு இந்த வாரம் மே 18 மட்டும் கொஞ்சமா அப்படி இப்படித்தான் எங்களை பழைய சோகங்களை யோசிச்சு கொண்டு இருக்கோம். நேற்று நாளை படம் பாடும் போது நான் சென்றல் கதை தெய்வம் என்று சொல்லும் அப்படி ஒரு படம் எடுக்கல, கடைசியில அப்படி இருக்கும்.
0: பாடும் போது நான் சென்றல் காட்டி
4: அந்த படத்தை அவர் எடுத்தது காரணமே ஒரு காரணம் இருக்கும், தெய்வம் என்று சொல்லும்.
0: கண்டிப்பாக. நன்றி.
4: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், நான் கலிஜுவ வரதன் கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
5: உங்களுடைய
0: பாடலும் பெறும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
5: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம். செல்லகுமார், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
0: என்ன காலையில காணையில இப்பதான் வாரீங்க?
6: பிஸியா போச்சு.
0: பிஸியா போனீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
6: எனக்கு சகலா வல்லவன் படத்துல இருந்து நிலா காய் அந்த பாட்டு.
0: சகல கலா
6: வல்லவன்
0: நிலா காயு.
6: நிலா காயு.
0: உங்களுடைய பாடலும் வரும், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
6: நன்றி, வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். பேச மாட்டார்களா? ஆமாம், இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல். டி இமானனுடைய இசையமைப்பில் பிரதீப் குமார் பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 9:56.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: வெள்ள நீரில் மூழ்கிய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பெலிபென்ன நுழைவு பாதைகளை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த பகுதியில் அமைந்துள்ள அழுத்கம மத்துக்கம வீதி வெள்ள நீரில் மூழ்கியதன் காரணமாக கொழும்பு நோக்கி நுழையும் வாயில், கொழும்பிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் மற்றும் காலியிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் என்பன தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன. சொகுசு வாகனங்கள் மற்றும் சிறிய ரக வாகனங்களின் போக்குவரத்து இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது வெள்ள நீர் வடிந்துள்ளமையால் அனைத்து வாகன போக்குவரத்துகளுக்காகவும் வெளிப்பென்ன இடைமாறல் மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் மற்றும் சட்டத்துக்கு மேல் எவரும் இல்லை என்ற ஜனாதிபதியின் கூற்று உண்மையானதாக இருந்தால் முறைகேடுகளுடன் தொடர்புடைய அனைவரும் பாரபட்சமின்றி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கஸ்பேவாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சமநீதி என்ற கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டுமாயின் நிதி மற்றும் நிர்வாக ரீதியிலான பாரிய முறைகேடுகள் குறித்து உரிய சட்ட ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டுமென நாமல் ராஜபக்சே வலியுறுத்தினார். மேலும் நிலக்கரி இறக்குமதியின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள், அரசாங்கத்தின் நிதி கொடுக்கல் வாங்கல்களில் நிலவும் மர்மங்கள், சந்தேக நபர்களை வற்புறுத்தி வாக்குமூலங்களை பெறும் நடவடிக்கைகள் மற்றும் அதன் பாரதூரமான விளைவுகள் குறித்து அவர் தனது கவலையை வெளியிட்டார். தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் பொதுமக்களையும் சிறு வணிகர்களையும் கடுமையாக பாதித்துள்ளதாக இதன்போது அவர் சாடினார். அரசாங்கம் தனது தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதுடன் அரச நிறுவனங்களுக்குள் பொறுப்புக்கூறல் மற்றும் சிறந்த நிர்வாகம் சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனநாயக ரீதியிலான சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டுமெனவும் அரசியல் ரீதியான அச்சுறுத்தல்கள் மற்றும் பழிவாங்கல்களில் தவிர்க்கப்பட்டு சட்ட அமுலாக்களில் நியாயத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டுமெனவும் நாமல் ராஜபக்சே தனது உரையில் மேலும் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் அவருடன் செல்லும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படவுள்ளது. எரிபொருள் வாங்குவதற்காக செலவிடப்படும் அந்நிய செலவாணியை எரிபொருளை சேமிப்பதன் மூலம் மிச்சப்படுத்தலாம் என்று அண்மையில் பிரதமர் தெரிவித்திருந்தார். எரிபொருள் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறு நாட்டு மக்களை அறிவுறுத்திய நிலையில் தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்கவும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இந்த நிலையில் தமது சிறப்பு பாதுகாப்பு குழுவுக்கு பிரதமரின் அறிவுறுத்தலின்படி அவரது பாதுகாப்பு வாகனங்கள் பாதியாக குறைக்கப்படவுள்ளன. பிரதமரை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று ராஜஸ்தான், குஜராத், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களும் தங்கள் கன்வாய் எண்ணிக்கையை பாதியாக குறைத்துள்ளனர். விமான எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து ஏர் இந்தியா நிறுவனம் தனது விமான சேவைகளின் எண்ணிக்கையை குறைக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி சென்னை, சிங்கப்பூர், டெல்லி நியூயார்க், டெல்லி சிக்காகோ, மும்பை நியூயார்க் உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்களில் ஆகஸ்ட் வரை விமான சேவைகளை ஏர் இந்தியா குறைத்து அறிவித்துள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் செலவுகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மை நிலவும் இக்காலகட்டத்தில் 4 புதிய காற்றாலை பண்ணைகள் மாகாணத்தின் எரிசக்தி இறையாண்மையை வலுப்படுத்தும் என்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் எரிசக்தி மற்றும் காலநிலை மாற்ற தீர்வுகளுக்கு பொறுப்பான அமைச்சர் கூறியுள்ளார். மாகாணத்தின் வடக்கு பகுதியில் உள்ள 3 திட்டங்களும், பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வெஸ்ட் கெலோனா அருகே உள்ள 1 திட்டமும் 350,000 வீடுகளுக்கு மின்சாரம் வழங்க போதுமான மின்சாரத்தை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் எரிசக்தி மலிவு விலையில் கிடைக்கச் செய்யும் என்றும் மேலும் 4.3 பில்லியன் டாலர் தனியார் முதலீட்டை ஈர்க்கும் என்றும் அமைச்சர் ஏட்ரியன் டேக்ஸ் தெரிவித்தார். இவை அனைத்தும் வியத்தகு பெரிய திட்டங்கள் என்றும் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். மின்சாரத்தை சேமிப்பதற்காக பாடசாலை நாட்களை நாடுகள் உலகெங்கிலும் உள்ளன. இத்தகைய சூழ்நிலைகள் எரிசக்தி விடயத்தில் பிரிட்டிஷ் கொலம்பியா மேலும் தற்சார்புடன் செயல்பட வேண்டுமென்றும் காற்று மற்றும் சூரிய ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டுமென்றும் கோருகின்றன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு தன்னுடன் விஜயம் மேற்கொண்டிருக்கும் எலான் மாஸ்க், ஜென்சன் ஹோவாங் மற்றும் டிம் குக் உள்ளிட்ட முன்னணி வணிக நிர்வாகிகளின் பிரதிநிதி குழுவானது நாட்டுக்கு மரியாதை செலுத்தவும் மற்றும் வணிக உறவுகளை விரிவுபடுத்தவும் வந்துள்ளதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகின் மிகச்சிறந்த 30 வணிக தலைவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். அவர்கள் ஒவ்வொருவரும் இதற்கு சம்மதம் தெரிவித்தனர். நிறுவனத்தின் இரண்டாம் நிலை அல்லது மூன்றாம் நிலை நிர்வாகிகளை நான் விரும்பவில்லை. எனக்கு தேவைப்பட்டது அந்தந்த நிறுவனங்களின் உச்சபட்ச தலைவர்கள் மட்டுமே என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இன்று அவர்கள் உங்களுக்கும் சீனாவுக்கும் மரியாதை செலுத்துவதற்காக இங்கே வருகை தந்து கொண்டனர். மேலும் வர்த்தகம் மற்றும் வணிக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். எங்கள் தரப்பில் இருந்தும் இந்த உறவு முழுமையாக பரஸ்பர தன்மையுடன் அமையும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 8 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 6 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 7 பாகையிலும் நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 17 பாகை செல்சியஸிலும் நாளைய மறுதினம் சனிக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 11 பாகையிலும் சனிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 21 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-604 49.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் திரைப்படம். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் 10:30 to 11:30 மணி வரை இடம்பெறும். தொடர்ந்து நீங்கள் இன்றும் கலக்க நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு 10க்கு 10 நிகழ்ச்சியில் தரப்படும் 5 பாடல்கள் வந்து 5 திரைப்படங்கள் வந்து, முதலாவது வந்து அனிமல் திரைப்படம், இரண்டாவது அநேகன், மூன்றாவது மகுடி, நான்காவது தமிழ் படம் 2, ஐந்தாவது களத்தூர் கண்ணம்மா. அதாவது உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள், முதலாவது அனிமல், இரண்டாவது அநேகன், மூன்றாவது மகுடி, மகுடி வந்து புதிய படம் மகுடி, மற்றும் நான்காவது தமிழ் படம் 2, மற்றும் ஐந்தாவது களத்தூர் கண்ணம்மா. இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்கும்படி தொலைபேசி எண் 4164 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் சிவலிங்கம் ஐயா விரும்பி கேட்ட இல்லி திரைப்படத்திலிருந்து, கே கே மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில். ஒழிக்கும் நேரம் 10:10.

0: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் ஐந்து திரைப்படங்கள், முதலாவது அனிமல், இரண்டாவது அநேகன், மூன்றாவது மகுடி, நான்காவது தமிழ் படம் இரண்டு, மற்றும் ஐந்தாவது களத்தூர் கண்ணம்மா. இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தலைவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நீங்க பேரை மாத்தி சொல்லிட்டீங்க.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, இனிய காலை வணக்கம். நான் இப்பதான் பேசுவேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
3: நன்றி. உங்களுக்கு எனக்கு களத்துருக்கணுமா, முதல்ல எனக்கு களத்துருக்கணுமா, பின்னையும் களத்துருக்கணுமா, பின்னையும் களத்துருக்கணுமா,
0: களத்துருக்கணுமா மட்டும்
3: அப்புறம் அநேகன் போட்டு விடுங்க. எனக்கு பாக்கி அத்திர சாங்ஸ் தெரியாது. தமிழ் படம் கேட்டிருக்கேன், பட் அத்திர கேட்டுல. சோ சரி, அதுக்கப்புறம் தமிழ் படம் போட்டு விடுங்க.
0: தமிழ் படம் நல்ல தெரிவு. நன்றி
3: நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம். நான் நிஷா கதைக்கிறேன்.
0: வணக்கம் நிஷா, எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். என்ன உடம்பு சரியில்லையா? ஒரு மாதிரி இருக்கு குரலுங்க.
4: இல்ல, அப்படி ஒன்றும் இல்ல, நான் நல்லா இருக்கேன்.
0: நல்லது, சொல்லுங்க.
4: நான் தெரிவு செய்திருக்கிற திரைப்படம் களத்தூர் கண்ணம்மா.
0: களத்தூர் கண்ணம்மா மற்றும்
4: அது மட்டும்தான்.
0: அது மட்டும்தான். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், நான் ஈசன் கேட்கிறேன்.
0: வணக்கம் ஈசன், சொல்லுங்க.
5: எனக்கு வந்து அநேகன், களத்தூர்
0: கண்ணம்மா. அநேகன் மற்றும் களத்தூர் கண்ணம்மா. நன்றி
5: நன்றி.
0: வணக்கம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: களத்தூர் கண்ணம்மாவும் அநேகன்.
0: களத்தூர் கண்ணம்மா மற்றும் அநேகன். நன்றி
6: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: ரவி, நான் பாவன் மேகன், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: சுகமா இருக்கோம்.
0: எப்படி இருக்கு வான்கூவர்?
7: நல்லா இருக்கு, கொஞ்சம் கிளவுடியா இருக்கு. ஓகே, 12 நிக்கு. எனக்கு வந்து 2-4. ஓகே,
0: 2-4. நன்றி
7: நன்றி ராஜி,
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம்,
0: சொல்லுங்க.
8: 2-4.
0: நன்றி,
8: வாய்ப்புக்கு நன்றி. தாங்க
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: வணக்கம், நான் மதி கதைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் மதி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: நானும் நல்லா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க மதி.
9: எனக்கு 2-5.
0: 2-5. களத்தூர் கண்ணம்மா. நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
10: தேவதாஸ், நீங்களும் எப்படி சுகமா இருக்கீங்களோ?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
10: நாங்க சுகமா இருக்கின்றோம்.
0: சொல்லுங்க.
10: களத்தூர் கண்ணம்மா, அடுத்து அநேகன்.
0: அநேகனம் களத்தூர் கண்ணம்மா. களத்தூர் கண்ணம்மா பாத்தீங்களா? நல்லது, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
11: வணக்கம், காசுநாதன் கேட்கிறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
11: எனக்கும் களத்தூர் கண்ணம்மா, அநேகன் தான். 5-2.
0: நன்றி
11: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
12: வணக்கம் வணக்கம்மா, சுவலிங்கம்மா.
0: வணக்கம் ஐயா.
12: 5-2 போட்டுருங்க. எல்லாத்தோட
0: அது ரெண்டுதான் பெட்டி பரப்போதா, ரெண்டையும் போடுவோம். அப்படியா?
12: ஆமாமா.
0: ஆமா, நன்றி
12: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.
0: ஆமா, முதலாவது வந்து அனிமல், இரண்டாவது அநேகன், மூன்றாவது மகுடி, நான்காவது தமிழ் படம் இரண்டு, மற்றும் ஐந்தாவது களத்தூர் கண்ணம்மா. இந்த ஐந்து பாடல்களை, ஐந்து திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் அழைப்பில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் இரண்டு திரைப்படங்களுடைய பாடல்கள் 10:30 இருந்து இடம்பெறும். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
13: எனக்கும் வந்து அநேகனும் களத்தூர் கண்ணம்மா.
0: அநேகன் மற்றும் களத்தூர் கண்ணம்மா, ரெண்டு படங்களும் பார்த்தீங்களா?
13: பார்த்திருக்கீங்க.
0: நன்றி
13: நன்றி, வணக்கம்.
0: ஆமா, மலைப்பில் இருக்க மடத்த நேயர், வணக்கம்.
14: வணக்கம், அருண்குமார். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் அருண்குமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
14: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். எனக்கு வெற்றி பெற்ற ரெண்டு திரைப்படத்துக்கும் போட்டு விடும்.
0: வெற்றி பெற்ற ரெண்டு திரைப்படம் எது?
14: இரண்டு மைன்.
0: இரண்டு மைன். நன்றி.
13: இணைந்து
0: சிறப்பிக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164462222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் சிவலிங்கம் ஐயா விரும்பி கேட்ட கில்லி திரைப்படத்திலிருந்து. அந்த பாடல் வந்துவிட்டது. அடுத்து லலித்தினுடைய பாடல், எஜமான் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல், எஸ்பிபி மற்றும் ஜானகியின் குரலில்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4661.
2: சிஎம்ஐ தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது அனிமல், இரண்டாவது அநேகன், மூன்றாவது மாக்குடி, நான்காவது தமிழ் படம் 2 மற்றும் ஐந்தாவது களத்தூர் கண்ணம்மா. இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்னும் ஒரு சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசியை 416-644-6222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: தொலைபேசிய
2: 416-644-6222. அடுத்து அளிக்கவிருக்கும் பாடல் நேயர் காசிநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து MSVயினுடைய இசையமைப்பில் புலமைப்பித்தனுடைய வரிகளில் SPB குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 10:28.

0: அழைப்பில் இருக்கும் மேயரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜி.
0: வணக்கம் தவாம், சொல்லுங்கள், உங்களுடைய தெரிவு என்ன?
1: களத்தூர் கண்ணம்மா.
0: ஆஹா,
1: நீங்கள்
0: கேட்ட பாடல் வருகின்றது. நீங்கள் வரவில்லை, கூட கூட வரவில்லை, உங்களுடைய பாடல் வரும். நன்றி,
1: நன்றி,
0: நன்றி. ஆமா, மொழிக்கு இருக்கும் பாடல் எஸ்பிபியின் குரலில்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5% இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: Everything okay? No problem and jinam.
2: Bar kalamu closing da tadikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155. 416-268-0155.
3: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
2: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
6: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD
7: நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்கள் வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான அநேகன் திரைப்படத்தில் இருந்து ஹரிஷ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில், வைரமுத்தியினுடைய வரிகளில், பவதாரணி மற்றும் தீப்பு மற்றும் தனுஷனுடைய குரலில் அளிக்கும் நேரம் 10:34.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: சிஎம்ஆர் தமிழை சீன் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான அநேகன் திரைப்படத்திலிருந்து ஹர்ஷ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் ராகேஷினுடைய வரிகளில் டானிஷ் மற்றும் விஜி நவீன் அவர்கள் இணைந்து பாடி ஒரு பாடல் ஒழிக்க வந்த நேரம் 10:41.

சிஎம்ஆர் தமிழேசியம் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அநேகன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜினுடைய இசையமைப்பில் கபிலனுடைய வரிகளில் ஸ்ரீராம் பார்த்தசாரதியினுடைய குரலில்

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
0: சீமாட்டமலேசியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அநேகன் திரைப்படத்திலிருந்து ஹரஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் வைரமுத்தினுடைய வரிகளில் சங்கர் மகாதேவன் மற்றும் சின்மையினுடைய குரலில் அளிக்கும் நேரம் 10:52.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அநேகன் திரைப்படத்திலிருந்து ஹரிஸ் ஜெயராஜினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில் வழிக்கும் இந்த நேரம் 10:58.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: CMRின் மனத்தியால செய்திகள்.
3: மனத்தியால செய்திகள்
4: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
5: வெள்ளநீரில் மூழ்கிய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பெலிபென்ன நுழைவுப் பாதைகளை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த பகுதியில் அமைந்துள்ள அழுத்கம மத்துக்கம வீதி வெள்ளநீரில் மூழ்கியதன் காரணமாக கொழும்பு நோக்கி நுழையும் வாயில், கொழும்பிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் மற்றும் காலியிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் என்பன தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன. சொகுசு வாகனங்கள் மற்றும் சிறிய ரக வாகனங்களின் போக்குவரத்து இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது வெள்ளநீர் வடிந்துள்ளமையால் அனைத்து வாகன போக்குவரத்துகளுக்காகவும் மெலிபென்ன இடைமாறல் மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் மற்றும் சட்டத்துக்கு மேல் எவரும் இல்லை என்ற ஜனாதிபதியின் கூற்று உண்மையானதாக இருந்தால் முறைகேடுகளுடன் தொடர்புடைய அனைவரும் பாரபட்சமின்றி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கஸ்பேவாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சமநீதி என்ற கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டுமாயின் நிதி மற்றும் நிர்வாக ரீதியிலான பாரிய முறைகேடுகள் குறித்து உரிய சட்ட ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டுமென நாமல் ராஜபக்சே வலியுறுத்தினார். மேலும் நிலக்கரி இறக்குமதியின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள், அரசாங்கத்தின் நிதி கொடுக்கல் வாங்கல்களில் நிலவும் மர்மங்கள், சந்தேக நபர்களை வற்புறுத்தி வாக்குமூலங்களை பெறும் நடவடிக்கைகள் மற்றும் அதன் பாரதூரமான விளைவுகள் குறித்து அவர் தனது கவலையை வெளியிட்டார். தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் பொதுமக்களையும் சிறு வணிகர்களையும் கடுமையாக பாதித்துள்ளதாக இதன்போது அவர் சாடினார். அரசாங்கம் தனது தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதுடன் அரச நிறுவனங்களுக்குள் பொறுப்பு கூறல் மற்றும் சிறந்த நிர்வாகம் சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனநாயக ரீதியிலான சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டுமெனவும் அரசியல் ரீதியான அச்சுறுத்தல்கள் மற்றும் பழிவாங்கல்களில் தவிர்க்கப்பட்டு சட்ட அமுலாக்களில் நியாயத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டுமெனவும் நாமல் ராஜபக்சே தனது உரையில் மேலும் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் அவருடன் செல்லும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படவுள்ளது. எரிபொருள் வாங்குவதற்காக செலவிடப்படும் அந்நிய செலவாணியை எரிபொருளை சேமிப்பதன் மூலம் மிச்சப்படுத்தலாம் என்று அண்மையில் பிரதமர் தெரிவித்திருந்தார். எரிபொருள் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறு நாட்டு மக்களை அறிவுறுத்திய நிலையில் தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்கவும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இந்த நிலையில் தமது சிறப்பு பாதுகாப்பு குழுவுக்கு பிரதமரின் அறிவுறுத்தலின்படி அவரது பாதுகாப்பு வாகனங்கள் பாதியாக குறைக்கப்படவுள்ளன. பிரதமரை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று ராஜஸ்தான், குஜராத், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களும் தங்கள் கன்வாய் எண்ணிக்கையை பாதியாக குறைத்துள்ளனர். விமான எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து ஏர் இந்தியா நிறுவனம் தனது விமான சேவைகளின் எண்ணிக்கையை குறைக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி சென்னை, சிங்கப்பூர், டெல்லி, நியூயார்க், டெல்லி, சிக்காகோ, மும்பை, நியூயார்க் உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்களில் ஆகஸ்ட் வரை விமான சேவைகளை ஏர் இந்தியா குறைத்து அறிவித்துள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் செலவுகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மை நிலவும் இக்காலகட்டத்தில் 4 புதிய காற்றாலை பண்ணைகள் மாகாணத்தின் எரிசக்தி இறையாண்மையை வலுப்படுத்தும் என்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் எரிசக்தி மற்றும் காலநிலை மாற்ற தீர்வுகளுக்கு பொறுப்பான அமைச்சர் கூறியுள்ளார். மாகாணத்தின் வடக்கு பகுதியில் உள்ள 3 திட்டங்களும், பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வெஸ்ட் கெலோனா அருகே உள்ள 1 திட்டமும் 350,000 வீடுகளுக்கு மின்சாரம் வழங்க போதுமான மின்சாரத்தை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் எரிசக்தி மலிவு விலையில் கிடைக்கச் செய்யும் என்றும் மேலும் 4.3 பில்லியன் டாலர் தனியார் முதலீட்டை ஈர்க்கும் என்றும் அமைச்சர் ஏட்ரியன் டேக்ஸ் தெரிவித்தார். இவை அனைத்தும் வியத்தகு பெரிய திட்டங்கள் என்றும் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். மின்சாரத்தை சேமிப்பதற்காக பாடசாலை நாட்களை நாடுகள் உலகெங்கிலும் உள்ளன. இத்தகைய சூழ்நிலைகள் எரிசக்தி விடயத்தில் பிரிட்டிஷ் கொலம்பியா மேலும் தற்சார்புடன் செயல்பட வேண்டுமென்றும் காற்று மற்றும் சூரிய ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டுமென்றும் கோருகின்றன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு தன்னுடன் விஜயம் மேற்கொண்டிருக்கும் எலான் மாஸ், ஜேன்சன் ஹோவாங் மற்றும் டிம் குக் உள்ளிட்ட முன்னணி வணிக நிர்வாகிகளின் பிரதிநிதி குழுவானது நாட்டுக்கு மரியாதை செலுத்தவும் மற்றும் வணிக உறவுகளை விரிவுபடுத்தவும் வந்துள்ளதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகின் மிகச்சிறந்த 30 வணிக தலைவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். அவர்கள் ஒவ்வொருவரும் இதற்கு சம்மதம் தெரிவித்தனர். நிறுவனத்தின் இரண்டாம் நிலை அல்லது மூன்றாம் நிலை நிர்வாகிகளை நான் விரும்பவில்லை. எனக்கு தேவைப்பட்டது அந்தந்த நிறுவனங்களின் உச்சபட்ச தலைவர்கள் மட்டுமே என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இன்று அவர்கள் உங்களுக்கும் சீனாவுக்கும் மரியாதை செலுத்துவதற்காக இங்கே வருகை தந்து கொண்டனர். மேலும் வர்த்தகம் மற்றும் வணிக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். எங்கள் தரப்பில் இருந்தும் இந்த உறவு முழுமையாக பரஸ்பர தன்மையுடன் அமையும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
3: மனத்தியாளச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
2: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 8 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 5 காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் 30% காணப்படுகின்றன. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 9, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 17 காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 11, சனிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 21 காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
6: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை எச்டியில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை எச்டியில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: தமிழ்ச்சியின் பதக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து சுதர்சனுடைய இசையமைப்பில் ஏ எம் ராஜா மற்றும் சுசீலாவின் குரலில். ஒழிக்கும் நேரம் 11:11.

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

சிஎம்ஆர் தமிழ் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜ் அவர்கள் பாடிய ஒரு பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 11:16.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் இருந்து கிருஷ்ணன் மற்றும் சவுந்தரராஜனுடைய குரல். ஒளிக்கு வந்த நேரம் 11:20.

0: இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: சீமா தமிழ் எஸ்டியின் பதக்க பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா மற்றும் சுசீலாவினுடைய குரலில் ஒலிக்கும் நேரம் 11:27.

0: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட்கோ.
1: சினிமா தமிழ் எஸ்டியின் பதக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து இந்த திரைப்படம் வந்து 1960 ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து சி எஸ் ஜே

0: உலகில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சீமா தமிழ் HD-இன் தொடர்ந்து நீங்கள் என்றும் கலக்கண் நிகழ்ச்சியை நீங்கள் ஒரு மணி வரை இணைந்து சிறப்பிக்கலாம். என்றும் கலக்கண் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் சம்பந்தமான பல தரப்பட்ட தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி உங்களுக்கு தரப்படுகின்ற தலைப்பு வந்து அன்பு. அன்பு வந்து நீங்கள் வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகள் மேல் வைப்பது ஒரு விதமான ஒரு அன்பாக இருக்கும். அது அதற்கு வார்த்தைகளே இல்லை, சொல்ல முடியாத ஒரு அளவு கடந்த அன்பாக இருக்கும். அதே போல் பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸ் மேல் வைப்பது ஒரு விதமான அன்பாக இருக்கும். அந்த அன்பு வந்து ஒரு காலப்போக்கில் வந்து குழந்தை பருவத்தில் ஒரு மாதிரியான அன்பும், வளரும் பொழுது அவர்கள் இன்னும் விதமான ஒரு அன்பும் கொடுப்பார்கள். அது வந்து அன்பு இல்லை என்று சொல்ல முடியாது, ஒரு இறுக்கமான ஒரு அன்பாக இருக்கும், ஒரு விதவிதமான அன்பாக கொடுப்பார்கள். அது மட்டுமின்றி இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு இருக்கும், எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் கடைசியில் ஒரு சின்ன ஒரு அன்பு அங்கே இருக்கும். அதே போல நண்பர்களிடம் நல்ல ஒரு அன்பு இருக்கும், நண்பர்களும் நிறைய சண்டைகள் போடுவார்கள் ஆனால் ஒருதர் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், நல்ல நண்பர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், அப்படியான நல்ல புரிதலான அன்பு இருக்கும். அதே போல் இப்போ ஆண் பெண் நட்புக்குள்ளேயும் நல்ல அன்பு இருக்கும், அப்படி பலவிதமான அன்புகள் இருக்கும். நாங்கள் இப்போ வெளியில் எங்கேயாவது போனால் கூட தெரியாத நபர்களிடம் இருந்து கூட நாங்கள் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பு கொடுப்போம், அல்லது அவர்கள் நமக்கு கொடுப்பார்கள், அப்படி கொடுக்குற ஒரு குட்டி குட்டி அன்புகள் கூட கிடைக்கும். அப்படியான அன்புகள் கிடைக்கும் பொழுது எங்களுக்கு வந்து அந்த நாளை வந்து ஒரு பூரிப்பான ஒரு அழகான ஒரு நாளாக மலரும். அந்த நாளே ஒரு அற்புதமாக இருக்கும், மனதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ நிம்மதியான ஒரு என்னவோ தெரியாத ஒரு மனதில் ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக அன்றைய நாள் காணப்படும். அதே போல தான் அன்பு வந்து அப்படி வார்த்தைகள் நாங்கள் சொல்வதற்கு வார்த்தைகளே கிடைக்காது. அதே போல் இப்போ இன்றைக்கு இருக்கிற அன்பு நாளைக்கு அதே மாதிரி இருக்குமாண்டா அது சொல்ல முடியாது. ஏனென்றால் மனிதனுடைய இயல்பை வந்து மாறுபடுவது தான் இயல்பு, அது வந்து நாங்கள் குறை சொல்ல முடியாது. இன்றைக்கு எப்படி இருப்போம் நாளைக்கு எப்படி இருப்போம்னு தெரியாத ஒரு நிலைமை தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய மூட் ஸ்விங்கும் அப்படி மாறுபடும். ஒரு இப்போ காலையில் ஒரு மாதிரி இருப்பார்கள், பின்னேறம் ஒரு மாதிரி இருப்பார்கள், அப்போ தெரியாது. அப்போ அந்த அன்பும் அப்படித்தான் கிடைக்கும். எப்படி கிடைக்குது, இன்றைக்கு கிடைக்குது நாளைக்கு கிடைக்குமான்னு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சில பேர் சொல்வார்கள், அன்பு நாங்கள் கொடுக்கும் பொழுது எதிர்பார்ப்பு இல்லாதது தான் அன்பு, நான் எவ்வளோ வேண்டுமானாலும் கொடுப்பேன் என்று சொல்வார்கள். ஆனால் அது ஒரு இப்போ கொடுக்குறவர்களுக்கு அதை கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஒரு கட்டத்தில் வந்து அவர்களுக்கு நான் கொடுக்குறேன்னு எனக்கு கொடுக்கறது அவ்வளோ கிடைக்குது இல்லையென்ற ஒரு காலப்போக்கில் அது ஒரு ஏமாற்றத்தை கூட கொடுக்கலாம். அதே போல் வந்து இப்போ ரிசீவிங் பர்சனாக இருப்பினேன்டா அவங்களுக்கு வந்து அது வாங்கி வாங்கியே பழகப்பட்டினோம். அப்போ அவர்களுக்கு அது கிடைக்காத பொழுது ஏற்படுற ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்கும். அப்படி பலதரப்பட்ட ஏமாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு சலிப்புத்தன்மை மாதிரி வந்துடும். ஒரு வித அன்பு ஆகலும் கூடிட்டுன்றாலும் ஒரு சலிப்புத்தன்மை, ஒரு அது என்ன சொல்வது, ஒரு எரிச்சல் வர்ற ஒரு அன்பு கூட கிடைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு அந்த ஆகலும் கூடின அன்புகள் வந்து சில பேர் அது ஒரு எரிச்சலை கூட கொடுக்கலாம் காலப்போக்கில். அப்போ நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே அன்பு கொடுப்பார்கள், ஆனால் அந்த அன்பினால் வந்து எங்கே நாங்கள் ஏமாற்றம் அடைகிறோம், எங்கே வந்து நாங்கள் ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு எரிச்சல், ஒரு சலிப்புத்தன்மையை நமக்கு ஏற்படுதோ அதை பற்றி நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்கவேண்டிய தொலைபேசி 4164 6622 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் தவம் அவர்கள் விரும்பி கேட்ட அம்மன் கோவில் கிளக்காளி திரைப்படத்திலிருந்து ஜானகி மற்றும் SPB-யினுடைய குரலில் ஒலிக்கும் நேரம் 11:40.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் என்றும் கலக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமா இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம். நல்ல தலைப்பு கொண்டு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு, அன்பை பற்றி கதைகிறாரு.
1: ஆமா,
2: அன்பு அளவிட முடியாது. அன்புக்கு முன்பு அடைக்கின்றால் பொன்கண்ணில் பூசல் தரும். அப்ப நாங்கள் வந்து அன்பு ஒரு ஆள் அன்பு வைப்போம். வைக்கக்குள்ள அதுக்கு மேலாம் ஒரு லிமிட் இருக்குதான். நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் கணவன் மனைவியோட அன்பா இருக்கலாம். மனைவி நெடுக அன்புட்டு நெடுக வீட்டுல இரு இரு கண்டு சொல்லி கொண்டிருந்தால் அந்த அன்பு இல்லாம போடும். அது பொறுக்கும். நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா சரியாக பொறுக்கா வரும். என்ன ஒரு கணக்கு தான் இருக்கு. இப்ப கோபமும் இருக்கு, கோபத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நான் மிஞ்சி கோபப்பட்டால் பிரச்சனையா போயிருக்காது. அந்த பிரச்சனைகள் வந்து சொல்லாது. இப்ப நாங்கள் அன்பு வைக்கணும் கட்டாயம். மனைவியில அன்பு, பிள்ளைகள்ல அன்பு, படிக்கிற காலத்துல பாத்தி அத மாணவர் மீது நல்ல அன்பு இருக்கு. என்ன நல்ல கட்டிக்காரப்படி கேட்கலண்டா? மாசம் மேல நல்ல அன்பு வைப்பினோம். அப்ப அது வந்து கட்டித்தனம். மற்றது சொல் கேக்குறது அதுகளுக்காண்டி மாசம் மேல அன்பு வைப்பினோம். பேரண்ட்ஸ் வைக்கிற அன்பு பிள்ளைகளே அது சொல்ல முடியாத அன்பு. ரொம்ப சிறு மழையில இருந்து பெருத்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு மாதிரியான அன்பு வந்து கொண்டு அளவிட முடியாத அன்பாக இருக்கு. அளவிட முடியாத அன்பு சின்ன இருக்கும் போற கொஞ்சம் படிக்க அவளுக்குள்ள படிச்சு நல்ல திறமையா படிச்சு கொண்டு வரக்குள்ள அதுலயும் ஒரு அன்பு வந்து கொண்டு இருக்கும். பிள்ளைகள கூடப்படி இல்லையே என்று அப்படி ஒரு அன்பு.
1: கண்டிப்பா
2: பேருந்து பெருத்து கொண்டு வந்து திருமணம் செய்யக்குள்ள பேருந்துக்கு ஒரு ஹாப்பியா இருக்கிறது. என்ன ஒரு வாழ்க்கையை உண்டாகக்குள்ள பேரண்ட்ஸ் வந்து சரியான அன்பா இருப்பினோம். என்ன எந்த பேரண்ட்ஸ் அன்பா இருக்கும் பேருந்து அவர் மகனுக்கு பிள்ளைகள் பிறக்கக்குள்ளையும் பேரண்ட்ஸுக்கு சரியான அன்பா இருக்கும். பேர பிள்ளைகள் வந்த உடனே அவைகளும் அன்பா ஒரு விதமா ஒரு ஸ்டெப்பா போய்கொண்டே இருக்கும். ஆனா கடைசி காலங்கள்ல மரி பண்ணா போல இருந்துட்டு சில நேரம் பிரச்சனை வாடுறது பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையில பிரச்சனைகள் வரும். அப்போக்குள்ள அந்த அன்பு வந்து அவர் சரியான சங்கடப்படுவார். என்ன எங்கால பக்கம் தான் நிக்கிறது அன்பு. ஒரு கால் பார்த்தால் மனைவி சொல்லும், நீங்கள் அங்க நடுக நிக்கிறீங்க, உங்களுக்கு அப்படி இப்படி என்று பேசுவீங்க. அம்மா பண்டா காணும் மண்டமாய்
1: நிறைய அனுபவப்பட்டிருக்கிறீங்க போல இருக்கு.
2: நிறைய அனுபவம் வாழ்க்கையில இது நடந்ததை சொல்லி கொண்டு வர
1: சொல்லுங்க.
2: அப்படி வந்து கொண்டிருக்கல பெரிய சங்கடமா இருக்கும். என்றாலும் பேரண்ட்ஸ்ல அப்படியோ வாழ்நாள் முழுக்க வளர்த்து ஆக்கல. என்ன அப்ப நாங்கள் கூடுதலா அங்க அன்புதான் காட்டுவோம். இங்க அன்பு இல்லை என்று இல்லை. வைப்புல கூட அன்பு என்னன்னா பிள்ளைகளை எல்லாமே தாண்டி பிள்ளைகளை பார்த்து படிப்பிக்க வச்சு அதுல அன்பு கூட இருக்கு இல்லையன்னு சொல்லல. ஆரம்ப காலத்துல பிள்ளைகளை எங்களை வளர்த்து அப்படி ஆளாக்குனேன்ற ஒரு அதர்வு வித்தியாசமான அன்பை விட்டு கொடுத்து போகணும் குடும்பங்களுக்கு. அப்படி போனா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். அதான் நான் சொல்றேன். அவ்வளவுதான்.
1: சகிப்பு தன்மையை கொண்டு வந்துடும் அப்படி சொல்றீங்களா?
2: ஆக கூடுதலா இருந்த சகிப்பு தன்மை கஸ்பனுக்கும் வைஃபுக்கும் இடையில நெடுக்காக நாங்கள் வீட்டுல இரண்டா இருக்கல. அது அப்ப என்ன அன்பில்ல நீ சும்மா உருவாதி கொண்டு தெரியாதுங்க. அப்ப அப்பக்குள்ள அந்த பொறுப்பு வர அந்த அன்பு
1: வீட்டுல இருந்தா எப்படி சாப்பிடுறது? வேலைக்கு போனதான சாப்பாடு.
2: வேலைக்கு இல்ல நீ நாளுகள்ல வேலைக்கு போகாம வீட்டை நிக்கல. அது ஓ அது அது பெரிய கிடைச்சல் வீட்டுல நிக்கிறது அது மரண தண்டனை மாதிரி
1: நல்ல அடி வாங்கிருக்கீங்க.
2: போயிட்டால் அங்க நல்ல சந்தோஷம். வேலை எல்லாம் வீட்டுல இருக்கெல்லாம் வேலை இந்த அருமை தெரியும். வெயிலுக்கு இந்த அருமைகளால இல்லதான் தெரியும். அந்த மாதிரி வேலை இந்த அருமை வேலை இல்லையண்டா தான் தெரியும். வேலை வேலை என்ற இணைஞ்சலக வேலை இல்லாம இருக்கிறதுல இந்த அருமை தெரியும்.
1: ஆமா, ஆனா அதே நேரம் எல்லாரும் வேலைன்னு தெரிந்தாலும் உடம்பையும் பார்த்து கொள்ள வேணும். அது மிக முக்கியமான
2: ரெண்டு ரெண்டு வேலை என்றக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் செய்யறது. ரெண்டு வேலை செய்யலாம், பார்ட் டைம் மாதிரி செய்யலாம். ஆனா வருகிறது சமாளிக்க இல்லாட்டால் வீட்டுல வசதிகள் குறைவுண்டா வேலை செய்யற ஆளுக்கு. இப்ப தான் தான் சமாளிக்கணும், என்ன பார்ட் டைம் சும்மா செய்யணும்.
1: வணக்கம்.
3: இனிய மகமதி வணக்கம். ரஜி, நான் பேசுறதுக்கெல்லாம் கூப்பிட்டேன். அன்பு தேவையில்லை பொருள், பட் நான் எனக்கு நீங்கள் இந்த கழுத்தூர் கண்ணமோட பாட்டு எல்லாம் வச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்து கேட்கறதுக்கு. பட் உங்கள்கிட்ட அந்த கமலஹாசன் பாட்டு அம்மாவும் அம்மாவும் நீ அப்பாவும் நீ அந்த பாட்டு இருக்கு இல்லையா?
1: ஆமாம் இருக்குது.
3: ஓ, அப்புறம் அது சொல்லாதே.
1: ஆமாம், அந்த பாட்டு போட்டு விடுகின்றேன்.
3: ரொம்ப நன்றி. பாக்கி எல்லாரும் பேசுறது நான் கேட்டுருக்கேன்.
1: நன்றி நன்றி. ஆனா இப்படி இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: அன்புக்கு முதலாவது காரணம் நம்பிக்கை இருக்கணும்.
1: நம்பிக்கை
4: நம்பிக்கை இருந்தால்தான் ஆக்கள நம்பலாம். ஆனா ஆற நம்புறதுன்றது முதலாவது பிரச்சனை.
1: பெரிய பிரச்சனை,
4: பெரிய பிரச்சனை. அது இந்த நாளையில பார்த்தால் ஒருத்தரையுமே நம்பி இல்லாம இருக்குது. எங்களையே நாங்கள் நம்பி இல்லாம இருக்குது இந்த காலத்துல.
1: வேலைக்கு
4: போய் சும்மா காசு வரும் பதினஞ்சு 20 ரூபா ஒரு மணிக்கியாலும் வேலை செய்து 20 ரூபா வாரதா ஒரு மணிக்கெல்லாம் சுற்றி இந்த சமர அனுபவிக்கிறதா? நல்ல மட்டும் ஜோதிச்சு பாருங்க பாப்போம்.
1: நீங்க வீட்டை இருந்து கொண்டு காசு கவர்மெண்ட் தரும், அப்ப வீட்டை இருந்து கொண்டு சொல்லலாம்.
4: எட்டி ஒருக்கா வெளியில பாக்குறது, சின்ன உங்களுக்கு எட்டி பாத்துட்டு வீட்டுக்குள்ள இருக்க பாருங்கோ. அதே நேரம் காசும் பெறுது, வேலை இல்லாம நாங்க இருக்கே இல்ல. எங்களுக்கு வருது காசு, என்ன உழைப்பு இல்லாம இருக்கல. அப்ப வைஃபும் பேச இல்லாது, எங்களை பிள்ளைகளும் கதைக்க இல்லாது. ஆன பகைய நாங்க விஐபி என்று சொல்லலாம், ஆனா உங்களின்படி விஐபி இல்ல. காசு வருது எங்களுக்கு, ஆனபடியா அதுல பிரச்சனை இல்ல. ஆனா நம்பிக்கை முதலாவத காதல் என்றைக்குள்ளதான் நம்பிக்கை கட்டாயம் இருக்கணும். அந்த பையனும் அந்த கேர்ளும் ரெண்டு பேரும் மாத்திரம் நம்பணுமே தவிர, அழையாளிய தவிர மற்றாவது மூன்றாவது ஆள உள்ளுக்கு விடக்கூடாது.
1: விடக்கூடாது.
4: அந்த மூன்றாவது ஆள் தான் அந்த காதல குழப்பம். சில வேளை ஒரு 400 கேர்ள லவ் பண்ணினால் அவன்ட ஃப்ரெண்ட் வந்து என்ன லவ் பண்ணுவா? இப்ப நல்ல வழியா இருந்துச்சு மண்டபங்களை போல, உடனே அவக்கு ஒரு ஆசை வருமேன்னு இல்ல. அப்ப அவையும் என்னையும் முறிக்க
1: பார்ப்பான்.
4: அது சில ஆக்கள் உணர்ந்து போவினம் இல்லை என்றா சில டைப்புகள் வந்து ரெண்டு பேரையும் பிக்கப் பண்ணிக்கொண்டு போயிடுவாங்க. அந்த டைப்புகளும் இருக்கு. ஆனபடியா அந்த மூன்றாவது ஆள் வந்து கட்டாயம் அந்த காதல குழப்ப கூட உண்மையான தூய்மையான காதல். அதே மாதிரி குடும்பத்துக்கே அங்க காதலை பிரிக்கிறதுக்கு கடைபேர் இருக்கணும், இங்க வந்து குடும்பத்தை பிரிக்கவும் இங்க ஆக்கள் இருக்கணும். உங்களோட குடும்பம் நல்லா வந்து முன்னுக்கு வந்துட்டால் அதுக்குள்ள ஒரு மனைவியின் சகோதரிகளோ அவியலோ உள்ளுக்கு வந்து உங்களை பிள்ளைகள் படிச்சுக்கிடிச்சு வந்த அதுக்குள்ள வந்து அந்த புருஷனுக்கும் பெண் ஜாதிக்கும் சின்ன ஃபேமிலி ப்ராப்ளத்தை உருவாக்கி விட்டா ரெண்டும் குழம்பினா அந்த குடும்பம் குழஞ்சிடும்.
1: கண்டிப்பாக அது பலதரப்பட்ட விடயங்கள் அப்படி நடக்கும். அது குடும்பங்களை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கூட அப்படி ஒரு விதமான ஒரு
4: அதை பொறாமை என்று சொல்லிடாத. அது எங்களோட மோட்டுத்தனம். ஏனென்றால் நீங்கள் யாரை உள்ளத்து விடணுமோ ஆட்ட கதையை கேட்கணும் இருக்கும். முதல் கல்யாண கட்டி குழந்தைகள் வளர்ந்தா பிறகு உங்களுக்கு இன்னொரு புத்திமதி சொல்ல
1: தேவையில்லை.
4: நீங்க உங்களை பிள்ளைகளை பார்க்கலாம் கொள்ளலாம். இப்ப எனக்கு ஒருத்தர் புத்திமதி சொன்னால் நான் அவர் கேட்கவே மாட்டேன். ஏனென்றால் இனி எனக்கு புத்திமதி சொல்லி என்ன பிரியதுதான் தேவையில்லை தானே. சொல்ல வேண்டிய காலத்துல நாங்க இளமையா இருக்கா நாங்க சரியா நடந்திருக்கானே குடும்பத்தை காப்பாத்தி குழந்தைகளும் பெற்று இருக்கிறோம். இனி எனக்கு என்னத்துக்கு இது புத்திமதி அதிகம் அவையும் யோசிக்கணும் தானே. இளவ வயதுல இருக்கிறன்னு போய் புத்திமதி சொல்றேன்டா ஒரு முட்டாள தானே இருக்கும். இல்ல அவையிலையும் யோசிச்சு இன்டர்வியூ பண்ணாம இருக்கணும். இன்னொரு ஃபேமிலிக்குள்ள போகாமல் இருந்தா நிலம் குறிப்பா மாமியார் மதிப்பண்ட தாயல் இருக்கீங்களோ ஓ அவியல் எல்லாம் கொஞ்சம் கொண்டோட இருக்கணும். மேரி பண்ணிட்டு அங்கால போயிட்டீங்க என்றால் ஒரு வயது வேற இப்ப என்னை பொறுத்தமட்டையே நானே சொல்றேன் இருக்கு 70 வயது ஆகுது. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் முன்னே கூட என்னால 7 ஆகுதா நான் மாறிட்டு அந்த வயது வரும் அதுல நான் போயிடுவேன் தவிர பிள்ளைகளுக்கு இடைஞ்சல நான் இருக்க மாட்டேன். என்ன பொறுத்தமட்டில நான் சொல்றேன். அதனால அன்பும் கூடும். இன்னொரு குடும்பத்தை குழம்பவும் மாட்டது கொள்ளாது. ஏன் எங்கள் ஆள்ல தேவைக்கு ப்ராப்ளம் இன்னொரு குடும்பத்துக்குள்ளே நீ தப்பி வேணும்
1: ஒன்னும் செய்ய முடியாத ஒரு சூழல்ல
4: இருப்பாங்க. அம்மாவை நாங்க கூப்பிட்டா அம்மாக்கு இங்கிலீஷ் தெரியாது. வெளியதான் அம்மா தனிய போக இல்லாது கொள்ளையிலாது அது ஒன்று இருக்குது. அதுக்காக உதவிய நாங்கள் கேட்டால் எங்களை அவ கேட்டாலோ கொண்டாலும் நாங்கள் எந்த வேல முடிய வந்துதான் அம்மா ஒரு டாக்டர் கூட்டி கொண்டு
1: போவேன்.
4: ஓ அதனால அதாலேயே இங்க எனக்கு தெரியவே இந்த வைஃப் அக்கா சேர்த்திருக்கா. ஓ நான் சொல்றேன் ஏனென்றால் அந்த மகன் வேலைக்கு போயிட்டு வந்து கூட்டி கொண்டு அம்மா கூட்டி கொண்டு போறேன்டேக்கலாம். அதுக்கு லேசி பாஸ்டவே என்ன நிமோனியாவோ அந்த வருஷத்துல பாத்தீங்களா அந்த ஒரு 8 மணிக்கு ஷிஃப்ட் கூட ஒரு ஆண்டு உயிர் போச்சு. அதான் நாங்கள் கவனமா இருக்கோம்.
1: உண்மைதான்
4: இது நடந்தபடியாத்தான் நான் இதை சொல்றேன்.
1: அதே நேரம் கொடுக்கிற அன்புகள் இந்த அப்படின்னு நீங்க சில சில விடயங்களால தான் கொஞ்சம் எரிச்சல கொஞ்சம் சலிப்புத்தன்மையை கொண்டு வரும்.
4: அவருக்கு என்ன அவருக்கு இங்கிலீஷ் பேச்சு லோயர் இங்க கேன்ட்ராவிலேயே லோயர் அவருக்கு கூட்டி கொண்டு போக ஒரு ஆள் இல்ல. அந்த உடம்பு வருத்தம் தானே அதுக்கு இல்ல ஆனபடியத்தான் அவ இன்னைக்கு இல்லாம இருக்கிறாங்க.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
5: வணக்கம். நான் வினோ பேசுறேன்.
1: யார் கதைக்கிறீங்க?
5: வினோ பேசுறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க வினோ?
5: சும்மா இருக்கிறோம். நீங்க?
1: நானே நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. இருக்கும் அன்பு அப்படி பலதரப்பட்ட அன்பு இருக்கு. நீங்க இப்ப வெளியில போனா கூட ஒரு தெரியாத நபர்கிட்ட இருந்து கூட உங்களுக்கு ஒரு அன்பு கிடைக்கும். அப்படி பலதரப்பட்ட அன்பு இருக்கும். ஆனால் அந்த அன்பால வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த அன்பு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது அல்லது எங்கெல்லாம் உங்களுக்கு அது ஒரு சலிப்பு தன்மையை கொடுக்குது ஒரு எரிச்சலை எங்கெல்லாம் கொடுக்குதுன்னு நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அதுதான் தலைப்பு.
5: என்னுடைய ஒப்பீனியன் கூட புதுசா ஃபால் இன் லவ் பண்றவங்கள்ட்ட கூட அது ஏமாற்றத்தை கொடுக்கும். மற்றது பிள்ளைங்கள்ட்ட பிள்ளைங்கள் நாங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்காட்டி அது ஒரு லைக் அது ஒரு பாதிப்பை கொடுக்கும்.
1: கண்டிப்பா சூப்பர்.
5: பாடல் கேட்கலாமா?
1: பாடல் இப்பொழுது வராது. ஆனால் உங்களுக்கு ஏதாவது பாடல் வேணுமா?
5: யா
1: சொல்லுங்க.
5: புதுசா திருமணம் ஆயின தம்பதிக்குள்ளயும் மாற்றம் அந்த அன்பு குறைபாடுகள் காட்ட தெரியாம வேலை வேலைன்னு போனா அப்படி புரிந்துணர்வுகள் இல்லாம லைக் அப்படி அது ஒரு
1: பிரிதலை கூட கொண்டு வந்துடும்.
5: இப்ப கூட இந்த ஜெனரேஷன்ல நடக்குதுயா டைம் கூட சேர்த்து ஸ்பெண்ட் பண்றேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓபன் டாக் இல்லையண்டு.
1: ஆமா, இந்த அன்புக்கு முதலில் வந்து நாங்கள் நிறைய இருந்து பேச வேண்டும். அந்த பேசாத சந்தர்ப்பங்கள் தான் நிறைய ஒருதர் ஒருதர் புரிதல் இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி அதுதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு.
5: ஆல்சோ ஈகோ, நான் வந்து பேசவா நீ வந்து பேசவா சொல்லி
1: சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாம், ஈகோவை விட்டு பேச வேண்டும் அன்புக்கு, அது உண்மைதான். அந்த அதனால தான் நிறைய சொன்ன மாதிரி நிறைய பிரிதல்கள் நிறைய, அதனால ஏமாற்றங்கள் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிற ஏமாற்றம் வர்றதுக்கு முக்கிய காரணமே இந்த சரியான ஒரு பேச்சுவார்த்தை இருக்காததுனால கூட இருக்கலாம்.
5: Yeah, also depressed ஆகி wrong ஆன டிசிஷன் எடுக்கிறது.
1: கண்டிப்பா அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள், நன்றி.
6: சந்தேகப்படக்கூடாது எப்பயுமே. மற்றது கதைச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்து கதைச்சு நானும் என்ன கணவர் வந்து சோ அமைதியானவர் சரி அமைதியானவையே சிண்டப்படாதன்னு சொல்லிவிடவே
1: இல்லை.
6: இந்த பொண்ணும் என் கணவரும் சரியான அமைதி எதுவுமே கதைக்க மாட்டேன். தாங்களும் தங்கட்ட பாடும்
1: தெரியுமா, ஒரு ஆள் அமைதியா இருந்தா ஒரு ஆள் வந்து கொஞ்சம் பாயாடியா இருப்பேன்.
6: அமைதியா இருந்தா பிடிக்காது. நான் அமைதியா இருந்தா ஏதாவது சொறிவேன், ஏதாவது சொல்லி சொறிஞ்சு போட்டுருப்பேன். ஆனா ஃப்ரீடமா இருக்கிறேன், ஹாப்பியா ஃப்ரீடமா இருக்கிறேன். அவர் என்ன எதுவும் கேட்கவும் மாட்டேன். நீ என்ன செய்ற, ஏன் என்ன செய்ய, இது இவ்வளவு செலவழிக்கா, ஏன் இப்படி பண்ற அப்படின்ற ஒரு நாள் வந்த கல்வியுமே இல்ல. பேங்க் கார்டுல இருந்து எல்லாமே என் பசம் தான், எல்லாமே என் நான் தான். அவர் எதுவுமே கேட்க மாட்டேன். செலவுக்கு மணி என்றாலும் என்னடியே கேட்பார். நான் தான் கணக்கு கேட்பேன் வழியா, அவர் ஒன்னாலும் என்னிட கேட்க மாட்டேன். பட் அப்பப்ப சண்டை பிடிக்காமையும் இருக்க கூடாது.
1: உண்மையில அந்த சண்டை பிடிக்காட்டி அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கூட சண்டை பிடிக்காட்டி அது உண்மையான ஃப்ரெண்டா இருக்கிறது கஷ்டமா இருக்கு.
6: ஆனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு சண்டை பிடிச்சு யாராவது தேவை இல்லாம சண்டை பிடிச்சா நம்ம எப்படிதான் என்ன அதுவே ஆயிடும் இல்ல. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்த நல்ல ஃப்ரெண்டு, அப்ப நான் இங்க வந்துட்டேன், என் அப்பா செத்துட்டாருன்னா என் அக்கா தான் வந்து போ அப்ப போன் தானே கதை பின்ன இப்படி இதழ் இல்ல தானே வாட்ஸ்அப் அப்படி இல்ல தானே அதுக்கு பேருந்துதான் தெரியும் ஒரு இதுல விறகுல. அது அவளுக்கு கல்யாணத்தை சும்மா ஒரு நல்ல இதா ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கல, காசு இல்லாம எடுத்து தானே எல்லாம் என்ஜாய் பண்ணினது அவளுக்கு நல்லதா செய்ய இல்லையா பேருந்து பேருந்துதான் தெரியும். அந்த ஃப்ரெண்ட் தங்கச்சியா இருந்தாலே ஃப்ரெண்ட், அவளோட நான் இப்பவும் கம்யூனிகேஷன்ல இருக்கிறேன். நமக்கையோட நான் கிடைக்கிறதே இல்லை. அந்த நம்பிக்கைன்றது யார் மேலேயே நாம 100% நம்ப கூடாது. நான் என் மேலேயே 100% நம்ப மாட்டேன்.
1: ஒரு கட்டத்துல ஒரு சின்ன ஒரு சின்ன பிரேக்அப் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு சின்ன பிரேக்அப் நடந்துட்டா திருப்பி இன்னொரு ஆளை நம்புறதுக்கு வந்து காலங்கள் நிறைய காலங்கள்
6: எடுத்துக்கொள்ளும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
6: நம்பவே மாட்டேன். எல்லாரையும் அந்த 100% அப்படித்தானே 100% வேலையுமே நம்ப மாட்டேன். ஒரு டவுட்டோட ஆனா இவே தப்பானவே அப்படின்ட்டு எல்லாம் இவே எப்படிதான் அப்படின்னு நல்லா எல்லாம் செய்வேன், எல்லா உதவியும் செய்வேன், எல்லா ஹெல்ப்பும் செய்வேன். அந்த 100 வீரத்துக்குள்ள நான் போக மாட்டேன். ஒரு 70 வீரத்தை தாண்டி அவன் அங்கால போக மாட்டேன். அப்படிங்கெல்லாம் நம்பிக்கை வேணா செய்வேன். அவே என்ன தொந்தரவு பிரச்சனை பட்டாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள பொறுமைய காப்பேன். அது சௌரங்களா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணின சைட்டா எந்த இதாலும் அவே செய்ய மாட்டேன். நான் ஒரு அளவுக்கு பொறுமையா இருப்பேன். அந்த பொறுமையை சீண்டிச்சு நம்ம பாருங்க நெடுகளுமே அதை செய்து வந்தா ஒரு கட்டத்துல நாங்களே பிரேக் ஆயிடுவோம்.
1: கண்டிப்பா அதுதான். இப்ப நீங்க வந்து இப்ப அன்பை கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறீங்களா இல்லாடி அன்பு ரிசீவிங் பர்சனா இருக்கீங்களா? ஒரு கொஞ்சம் கூட கிடைக்கவே இல்லையா? ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு அப்படி கிடைத்ததே இல்லையா? அப்படி வரவே இல்லையா?
6: அதே எதிர்பார்த்தா தானே அந்த அன்பு ஏன் எதிர்பார்க்கணும்? சில விட அது கிடைக்காட்டா எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தானே.
1: சொல்வார்கள் அப்படி எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு நான் எதிர்பார்க்காம தான் கொடுக்குறேன்னு தான் நிறைய பேர் சொல்வார்கள். ஆனால் உள்ளுக்கு ஒரு மனத்தில் ஒரு ஆள் மனத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லா? எங்களுக்கு திருப்பி நாங்கள் கொடுக்கறது வந்து எங்களுக்கு அவ்வளவு கிடைக்கவே இல்லையன்ற ஒரு ஏக்கம் பெறாதா?
6: எதிர்பார்க்கறதில்லை.
1: நிறைய கொடுத்து கொண்டு இருப்பார்கள். அளவு கணக்கில்லாத அன்பை கொடுப்பார்கள். கேட்டால் எனக்கு நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கறேன்னு தான் சொல்வார்கள். ஆனால் ஒரு காலப்போக்கில் ஸ்டார்டிங்ல அது ஓகே இருக்கும். அதை நீங்க கொடுத்து கொடுத்து கொடுத்து ஒரு காலப்போக்கில் வந்து ஒரு கொடுத்து ஒரே மாதிரி தான் இருக்கு. கொடுத்தா என்ன ஒரு
6: அன்பினால வர பிரேக் இல்ல. அது அன்பு அது அன்பினால வர இல்ல. அவை சில தவறுகள் செய்யும் போது பிரேக்அப் ஆயிடுறது. அது அன்பினால வாரில் எவ்வளவு அன்பை கொடுத்தாலும் அதே வந்து ஒரு சில வேலையில இவைக்கு தெரியாம ஏதாவது ஒன்றை இவைக்கு எதிராக செய்தினம் இல்லும் செய்து போட்டேதும் கலப்பினவிடும். அந்த நேரம் தான் அது பிரேக்கப் ஆகி அவன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியால வருவினே ஒழிய மட்டும்படி அவன் அந்த அன்பு தாண்டி தானே
1: மனப்பாக்கம்
6: ஏமாற்றும் அவையில் ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாற்றும் போதுதான் அது வறுமை ஒழிய மட்டும்படி வராது.
1: மட்டும்படி வராது
6: என்னத்தால? அன்பால ஏமாற்ற மாட்டினா ஏதாவது ஒன்று செய்யும் போது இவைக்கு தெரியாம இவைக்கு எதிராக ஒன்று மற்ற பேச்சை கட்டு செய்யும் போது குடும்பத்துல ஒன்று வந்து தண்டுந்தானே. இப்ப நாங்க ரெண்டு பேர் நானும் நீங்களும் அன்பாண்டா அது பிடிக்காத இன்னொரு நபர் வந்து தூண்டி விடலாம் இல்லோ. அவைக்கு நீ அவ தெரிய வேணாம் நீ செய்ய ஒண்ணு சொல்ல
1: மாட்டேன் என்ன சொல்றது கிடைக்காட்டி அவ இப்ப ரிசீவிங் பர்சனா இருந்தனா அவ நினைப்பினம் எனக்கு இப்ப கிடைக்கிற அன்பு வந்து முந்தி நல்ல அன்பு கிடைச்சது இப்ப கிடைக்கல. சில பேரை பாருங்க சில பேரன் சொல்லுவினம் இந்த குழந்தை பந்தா பிறகு குழந்தை மேல தான் அன்பு இருக்கு என்ன அன்பு குறைவா இருக்குன்னு சொல்வார்கள். அப்படி ஒரு குட்டி குட்டி ஏமாற்றங்கள் அவர்களுக்கு வர நன்றி இணைந்து சிறப்பித்தமைக்கு அழைப்பிலிருந்து அடுத்த நீரை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் சுதா.
1: வணக்கம் சொல்லுங்கள். எப்படி இருக்கிறீங்க?
7: சூப்பர்
1: சொல்லுங்க.
7: அதான் நாங்க அன்ப எங்க அன்ப சில பேர் மிஸ்யூஸ் பண்றது.
1: ஆமா
7: நாங்க சகோதரனா இருந்த நேரம் நாங்க அவங்களுக்கு எங்கட சராதாரத்தை நிலைமைய விட்டு கூடுதலா நாங்க செய்யற உதவியால அது வந்து பிறகு அதாவது அவங்க அத வாங்கி வாங்கி வாங்கி திருப்பியும் கொஞ்சம் அவங்களோட கஷ்டமா எல்லாமே வந்து கொடுக்க முடியாட்டி
1: சொல்லுங்க கேப்போம்.
7: அப்ப நாங்கள் ஓகே எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சகோதரங்க அவங்களுக்கு பண உதவி பிள்ளைகளை கல்யாணம் அதெல்லாம் செய்து கொடுத்து எல்லாம் செய்து கொடுக்க கடைசியில எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான மருந்தா இங்க இருக்குங்களா போவோம். அப்ப அப்படி வரைக்கும் அந்த அதே அந்த திருப்பியும் எங்கள்ட்ட உதவி நாங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும்னு சொன்னால் ஒரு ஒரு கொஞ்ச காலம் மீட் பண்ணிடும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டோட அந்த இந்த சூழ்நிலையில சொல்லியும் கேட்கல நல்ல ஃப்ரெண்டா இருந்தார் படிக்கல. அப்ப அவர் நான் செய்யலண்டு அவர் என்னோட கதைக்காக விட்டேன் நல்ல ஃப்ரெண்ட். அதாவது நாங்க எப்படி சொல்ற உடுப்போடு கூட மாறி போடும் அப்படி அப்படி நல்ல ஃப்ரெண்ட் ஊர்ல படிக்கல அப்படி நாங்கள் கடைசியில அவைக்கு கொஞ்சம் அவை கொஞ்சம் வசதியா வந்தா கூட எங்களை பேர் திரும்பி கூட பார்க்க வேண்டும்.
1: ஆமாம் இதுதான் இதுதான் இப்போ நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம் எங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்குறோம் என்ற அன்பு. ஆனால் ஒரு கட்டத்தில் நாங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாங்களும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எங்கேயும் ஒரு இடத்துல வந்து பின்வாங்கிடும். அதாவது நாங்கள் ஒரு கொஞ்சம் டவுன் ஆகிடுவோம் ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் ஏதாவது ஒரு விஷயத்தில் நாங்கள் டவுன் ஆகிட்டோம்டா அப்போ தான் அவைகளுடைய அன்பு நாங்கள் ஒரு ஒரு ஏதாவது ஒரு எங்களுடைய மனத்தில் வந்து ஒரு சின்ன புள்ளியாக ஓகே இவை திருப்பி செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லை அதைத்தான் கேட்க வந்து
7: அப்படி எனக்கு நடந்துருக்கு இப்ப நடந்துருக்கு எங்க அப்ப சாதாரண விட்டு விட்டுவன். அப்ப அதனால நமக்கு கண்ணுக்கு தெரியாதவோட இல்லாதவர்களுக்கு உதவி செய்த உதவி அதற்கே அன்பு அது உண்மையான அன்பா இருக்கு உண்மையில அதான் உண்மை அவ்வளவுதான் நன்றி
1: அழகாக சொன்னீர்கள் நன்றி நன்றி. ஆமாம் அந்த அன்பு வந்து என்னவென்றால் இப்போ நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து எங்களுக்கு அது கிடைக்காம இருக்கேக்கதான் அது தர வேணுமென்று நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் ஒரு சின்ன ஏதாவது ஒரு நாங்கள் டவுன் ஆகிட்டோம்ண்டேக்கில் அப்போயே வீட்டு இருந்து எங்களுக்கு நாங்கள் கொடுத்தது ஒரு சின்னனாவது கிடைக்காதான்னு நினைக்கும் பொழுது தான் அந்த ஏமாற்றம் எங்களுக்கு ஏற்படும். அப்படி அழகாக பகிர்ந்து கொண்டார். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம் ஏமாற்றம் கிடைக்குது எங்க எங்க அது வந்து உங்களுக்கு ஒரு சலிப்பு தன்மையை ஏற்படுத்துது எங்க அது வந்து உங்களை வந்து அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது எந்தெந்த இடங்கள் அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படி நீங்க பகிர்ந்து கொள்ளலாம்.
8: நான் கூடுதலா அந்த இறைவன் முக்கியமான நாள்ல தான் ஆட்டை மன்னிப்பு கேட்கிறேன் சில முடிவுகள் எடுக்கிறேன் நான் கூட பிறகு வருஷம் இன்றைக்கு நான் மனதுல சில வழிகள் எனக்கு காலையிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன அந்த அன்பை பற்றி தான் இப்ப எங்க காட்டு அந்த எனக்கு நிறைய அன்புகளால் நிறைய வழிகளை நான் சந்திக்கிறான் அன்புகளால மற்றது இப்ப நான் கொடுக்கறது வந்து இப்ப நான் மற்றவைக்கு வெளியால வந்து கோழியாவும் காட்சிகள் இப்பறிவே இல்லாட்டி நான் செத்துருவேன் மாதிரிதான் பலவீனமாய்த்தான் நாக்களுக்கு நான் காட்சி அளிப்பேன் எப்பவும் என்று அப்பதான் நான் மற்றவைய பார்ப்பேன் எவ்வளவுக்கு என்ன தூக்கி எறிஞ்சு போட்டு போயினோம் என்ற நான் பலவீனம்ன்ற உடனே இவர் இவர் இவர் பலவீனமான ஆளுண்டு போட்டு எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு போயினோம் இல்ல சிம்பிளா
1: கண்டிப்பா. ஆமா
8: அப்ப ஆனா நான் பலவீனமானமா காட்டிக்கொண்டு எப்பவும் உள்ளுக்கு பலமா இருப்பேன் ஆனா நான் அதைக்கு நல்லதுதான் செய்து கொண்டிருப்பேன். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் எனக்கு சரியான கவலை இப்ப ஒரு எனக்கு ஒரு ஒரு பிரியமான ஆளுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஆபத்து வர போதன்று ஒரு எத்தனை நேரம் தொலைபேசி எடுத்து எடுத்து கட் பண்ணி நான் அண்டை கிடைக்க இல்லை ஏன்னா நான் வந்து யாருக்கு ஏன்னா எனக்கு பிடிச்ச ஆக்கள் இந்த நட்பு அளவு அன்பு ஆனாக்கள் என்னோட கதையாட்டியும் அவைகளுக்கு ஒரு சின்ன இது என்றாலும் நான் எப்பவும் அவை ஒரு கவசம் போல அப்படித்தான் நான் பார்த்து கொண்டிருப்பேன். இப்ப கூட இன்றைக்கு கூட எனக்கு வெளி அந்த எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஆளுக்கு ரெண்டு பேர் பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேர் அது எனக்கு வலிக்குது வலிக்குது. ஆனா இப்ப நான் துரோகம் செய்த ஆக்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணிட்டேன் நேரடி அடுத்து நீ அந்த சேட்டை விடக்கூடாது ஆனால் இப்ப எடுத்து அவைய பேசுவோமோ இல்லாட்டி விடுவோமோ இல்லாட்டி வந்து கடவுள் பேய பொறுப்பெடுத்து போட்டு நான் இவ்வளவுக்கு அன்பு வச்சுக்கிறேன் இவ்வளவுக்கு நல்ல நினைக்கிறேனே ஏன் இவர்களை நீ ஒதுக்குறார்கள் எல்லாரும் எல்லாரும் தூக்கி எறிவோமா இன்றைக்கு கடவுள் பேய் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் என்ன நான் அவ்வளவுக்கு இந்த இப்ப அன்பன் பர்சன்
4: நான் வந்து அவர்கள்ட்ட எந்த எதிர்பார்ப்பும் பார்க்கல, நல்லதை மட்டும்தான் செய்யறேன், அன்பு மட்டும்தான் கொடுக்குறேன். அப்ப என்ன வேண்டாமன்று ஒதுக்கி என்னோட கதையா மேல இருக்கேக்குள்ள என்ன, நான் இன்றைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. திடம் ஒழும்பினா கூட கடவுளை கும்பிடுக்க கூட அவர்களுக்கும் சேர்த்துதான் கும்பிடுவேன், நல்லது நடக்கணும். அப்ப மனசுக்குள்ள எண்ணற்ற கேள்வி இருக்கு. ஏன்னா நான் இப்ப அவர்கள் என்ன கதைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவர்களுக்கு ரெண்டு பேர் பெட்டிக விஷம் கொண்ட பாம்பை கூட மோசமா தான் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்கூட்டியே எல்லாம் காட்டும், எல்லாம் முன்கூட்டியே காட்டும் என்னென்ன யாருக்கு என்ன ஆபத்து வரப்போன்ற. அது நான் கடவுள்ல நான் மனுஷனா பிறந்தாலும் எனக்கு இயற்கையாவே முன்னுக்கு வரப்போறது. அப்ப ரெண்டு பேர் நெருங்கி கொண்டிருக்கா போலியா நடித்து கொண்டிருக்காங்க. அந்த போலியா நடிக்கிறவன் கேட்கணும் தான் சொல்றேன். பிரதோஷத்துல நான் இன்றைக்கு கடவுள்கிட்ட வேண்டது, இன்றைக்கு இந்த கிழமைக்குள்ள அவன் இந்த உண்மமுகம் தெரிய வேணும், இல்ல அந்த போலியா நடிக்கிறத தாங்க செய்த புலிய மன்னிப்பு கேட்டாலும் இனி மனுஷரா திருந்த வேணும் என்று ஆசைப்படுறேன். எந்த அன்பு இப்படித்தான் நான் பாக்குறது, எங்கள் யாருக்கும் தீங்கு நடக்க கூடாது அன்பால. நான் எதிர்பார்ப்பது தான் அன்பு வைப்பேன். சரி, நான் உங்களோட நான் இப்ப வானலோ நேரா தான் இருக்கிறேன். சரியோ, இப்ப உங்களுக்காக தீங்கு செய்த நெச்சா கூட நான் உடனே எதிர்ப்பேன். நான் அப்படி தரவே எனக்கு எனக்கு யாரு இப்ப அதே போல எனக்கு இப்ப ஆண் பொண்ணுன்ற வேற்றுமை இல்லை. நான் இல்ல மற்றது நான் வந்து அன்பு வைக்கிறது வந்து எல்லாரோடையும் அன்பு வைக்க மாட்டேன். எங்க எங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், யார் வாழ்க்கையில துன்பத்தை அனுபவிக்கிறோம், அப்ப நான் போய் பணக்காரரோ இல்லாட்டி பெரிய பந்தா காற்றோட அன்பு வைக்க மாட்டேன்.
1: நாங்கள் கொடுக்காட்டியும் சில நபர்களிடமிருந்து எங்களுக்கு ஒரு அன்பு கிடைக்கும், அதை வந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ரைட், பணம் இருக்கா பொருள் இருக்காண்டெல்லாம் அங்க அன்புக்கெல்லாம் தெரியாது. அதெல்லாம்
4: மற்றது இப்ப என்னட்டு சொன்னால் இப்ப அன்பன்று சொல்லி நடிக்கிறவை வந்து உண்மையில அவைக்கு நான் கடவுள்கிட்டயே வேண்டது அவைக்கு உண்மையில கொடிய தண்டனோடு கூட அன்பன்று சொல்லி இப்ப சில பேர் வந்து எல்லாம் ஒரு ஆளை அழிக்கிறதுக்கே பல முயற்சிகள் செய்யறாக்கள் இருக்கிறோம் எனக்கு தெரியும்.
1: அதான்
4: சொல்றேன், அப்ப அவையெல்லாம் போலியா நடிச்சு நடிச்சு திருப்பி திருப்பி ஆக்களோட பழகுற எல்லாம் வந்து எனக்கு அது பிடிக்காது. பிடிக்காது அது அவ வந்து அந்த அப்படியான போலியான அன்புகள் எல்லாம் மேலே ஒரு கவலையான அன்பு. மற்ற நான் வந்து அன்பு வந்து அவர்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வைக்கிறோம் இல்லை. எனக்கு இப்ப சில பேர் பின்னால முதுகுல குத்துறார்கள், இந்த அன்பு எனக்கு துரோகம் செய்யும், இந்த அன்பு என்ன ஒரு மனுஷனா மதிக்கல் என்றா கூட நான் கவலைப்பட மாட்டேன். அவைக்கு என்னால என்ன நல்ல செய்ய முடியும் என்று நான் நினைச்சு கொண்டே இருப்பேன். இப்போ நான் நல்லதா நினைச்சு கொண்டிருப்பேன். நன்றி. மற்றவன் கதைக்கோணும் அன்பு வந்து உண்மையில அன்புன்றது வந்து ஏமாற்றம் இல்லாம நேர்மையா கொடுக்கணும் தான் இந்த விருப்பம்.
1: சூப்பர், நன்றி.
9: ஏனென்றால் பாதிக்கப்பட போறது நான் தான், அதனால எதிர்பார்ப்பு இல்லை. இப்ப கோயிலே தான் போட்டு வாரன் சில பேர் ஒன்று பேசிக்கொண்டு ஒன்று செய்வார்கள், அத நான் கண்டுக்கவும் மாட்டேன். எங்க லைஃப்ல நிறைய அன்பு கிடைச்சது கொடுத்தும் இருக்கிறேன், ஆனால் அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க.
1: தெரியலையா
9: சம்மந்தமா இருந்தது, அது பழகிடும், அதுவே பழகிடும். மாற்றம் அடைந்து அடைந்து ஒரு காலகட்டத்தில் நீங்க அந்த எதிர்பார்க்க மாட்டீங்க.
1: ஆமாம், அதுதான் அந்த நாங்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டோம்டா அதுக்கு பிறகு வர்ற அன்புகள் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கும். கிடைச்சா என்ன கிடைக்காடினா கொடுத்துட்டே இருப்போம்டா, அப்படி ஒரு அன்பு இருக்கு.
9: நான் கூடுதலா சின்ன பிள்ளைகளோட தான் விளையாடுவான், அவருடைய அன்பு வந்து புனிதமானது. அப்ப பெரியாக்கள் என்ன கோஷம் போட்டு கொண்டு நிற்கிறார்களோ தெரியாது. அப்ப சின்ன பிள்ளையா மல்லையாள் தெய்வத்துக்கு சமம். அப்ப அவர்களோட விளையாடினால் இந்த ஒரு என்ன ஒரு
1: குழந்தைகள் வந்து கள்ளம் கபடம் இல்லாத ஒரு அன்பை கொடுப்பார்கள். அந்த அன்பு வந்து மிகவும் ஒரு என்ன சொல்வது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள், நன்றி.
10: நம்பிக்கை வைக்கணும். நாங்கள் எங்கள் பிள்ளைகள் மீது முதல் மனைவி மீது நம்பிக்கை வைக்கோம். வேண்டாம் பண்டாட்டி என்ன, கைப்பட்டால் குற்றம் கால் பட்டால் குற்றம் என்று பழமொழி இருக்கு. அதே மாதிரி முதல் நம்பிக்கை வைக்கணும் பிள்ளைகள். பிள்ளைகள்ன்றது நாங்கள் நம்பிக்கை வைக்காம பிள்ளைகளை எப்படி உருப்படியா வளர்த்துருக்கிறது, அதில் கர்மமே கண்டாக நாங்கள் வளர்த்தெடுக்கணும். அதுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த வயதை செய்து கொடுக்க வேண்டிய எல்லாம் நாங்கள் செய்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது பிள்ளைகள் எங்கள் கைகளுக்குள்ளதான் இருப்பார்கள். எப்படி போனாலும் ஆனால் எனக்கும் ஒரு சம்பவம் நடந்தது. எங்கள் குடும்பத்தில் உள்ள உறவினர் ஒருவர் அந்த எங்கள் வீட்டில் நடக்கிற இந்த முன்னேற்றங்கள் அதில் சகிக்க முடியாமல் வந்தொரு தவிர்க்க முடியாத கட்டத்தில் அவர் எனக்கு தெரியாமல் நின்று தலை அங்கே ஒரு சின்ன பிரச்சனையும் உண்டாக்கிவிட்டேன். அதில் இருந்து நான் அவரை தள்ளி வைத்து விட்டேன். நான் செத்தாலும் இந்த பொடியை இவர் பார்க்க வரக்கூடாது, நானும் போக மாட்டேன். அப்படி க்ளோஸ் ரிலேஷன். அதே மாதிரி எப்படியா இருந்தாலும் செய்ததை மறக்க மாட்டேன். மற்றபடி எல்லார் வீட்டிலையும் இருக்குது சண்டை. கணவன் மனைவி சண்டை சண்டை போடணும். சண்டை போட்டாத்தான் பிறகு சண்டை போட்டு பிரியற அளவில் சண்டை போடுற
1: இல்லை.
10: குட்டி குட்டி சண்டைகள்,
1: அந்த குட்டி குட்டி சண்டைகள் தான் நிறைய இன்னும் அன்பை கூட்டுவதற்கான ஒரு முறையாகவும் இருக்கு.
10: மற்றது பிள்ளைகள் திருமணம் செய்த அவர்களுக்கு தங்கள் குழந்தைகள் அதில் பாசமா நடக்கிறார்கள்.
1: கண்டிப்பா
10: இப்ப நாங்கள் எங்க வீட்டை வந்து எங்களை பேரன் வந்து நிற்கிறார். அவர் அவரோட அவர் இல்லையென்றால் எங்களை பொழுது போவோம். 4 வருஷம் நான் ஊருக்கு போகாமல் அவருடைய வாழ்க்கை நடத்தோடு கொண்டு இருக்கிறோம். பள்ளிக்கூடம் போனா அப்புறம் வந்த நெருக்கமான அன்பு கிடைக்கும். அப்ப அதில் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டு வரும்போது நாங்கள் எங்கள் பிள்ளைகளையும் பாசம் வைக்கணும். அதே நேரத்துல எங்களால எல்லோரும் கழிக்கிறோம். எல்லோரும் இப்ப இளமை முறுக்கோடு, அதாவது 40 வயது 50 வயதுல 60 வயதுலயும் நாங்கள் சென்று திறம்படலாம். நான் அன்பை கொடுத்து கொண்டிருப்பேன், எங்களுக்கு யாரும் அன்பை வாட தேவையில்லை என்றவர். ஆனால் ஒருவர் 70-80 வயதுகளில் வரும்போது நிச்சயமாக அன்பு செலுத்த ஒரு ஆள் தேவை.
1: அதைத்தான் கேட்க வந்தேன். அந்த நேரத்துல இப்ப சொல்லலாம், ஒரு எங்களுக்கு உடம்பெல்லாம் ஓகேயா இருக்கும் பொழுது ஒரு இளம் பருவத்துல சொல்லலாம். ஒரு காலப்போக்குல வந்து கண்டிப்பாக அது ஒரு
10: கண்டிப்பாக தேவை.
1: ஆமா,
10: கொண்டு போய் உங்களை சீரிய கோபில விட்டால் அப்போ என்ன சொல்லுவீங்க, பிள்ளைகள் எல்லாம் நான் இவ்வளவு பார்த்துட்டு எங்களை தூக்கி எறிஞ்சு விட்டுறேன்.
1: ஆமா,
10: எல்லாத்திலயும் எங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நிச்சயமா எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சொல்வார்கள், நான் எதிர்பார்ப்பு இல்ல எதிர்பார்ப்பு இல்ல. ஆனா இங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது.
10: மதுபானம் இறந்து போட்டு வீட்டுல சத்தம் போடுவோம், மனைவியோட சண்டை பிடிச்சதோ கிடையாது. மதுபானம் இறந்தும் போது ஜோக்கா விட்டு ஏதாவது பேரப்பள்ளியோட கூட நான் டான்ஸ் ஆடியிருக்கேன். அப்பதான் நான் எந்த கோபி எனக்கு மனைவியும் நான் கேட்டா விட்டு
1: தருவேன்,
10: பிள்ளைகளும் விட்டு தருவார்கள், பிள்ளைகளும் மேரமாக்களும் விட்டு தருவார்கள். ஆனா இப்ப நான் எல்லாம் நிறுத்திக்கிட்டேன். எனக்கு இப்ப கண்ணு ஆக வேஸ்டா போச்சு, அப்ப நான்
1: நிறுத்திக்கிட்டேன்.
10: எனக்கு அதுக்கு அடிக்டா இருக்கவில்லை, ஏதாவது சமய சந்தர்ப்பத்துல நான் பாதிக்கிறேன். அப்ப நான் நல்ல மாதிரி நடந்தாத்தான் பிள்ளைகளும் நல்ல மாதிரி நடக்கும். மேரமாக்கள் இருந்து மேரமாக்கள் வேற விட்டு தர்ற அளவுக்கு ஒருத்தர் இருக்க முடியாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
10: மற்றது இன்னொன்னு சொல்ல வந்தேன், நாங்கள் சரி எவ்வளவு வைப்போம். நான்
1: அழகாக பகிர்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் நிறைய பேர் சொல்வார்கள் நான் எதிர்பார்ப்பில்லை எதிர்பார்ப்பில்லை, ஆனால் கண்டிப்பாக நீங்க சொன்னது போல ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு.
11: எதிர்பார்ப்பு அடிமானத்தில் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாமே பொருட்களை சொல்லலாம், எனக்கு யாரும் தேவையில்லை, நான் என் வழியை பார்த்துக் கொள்வேன்.
1: ஆமா, எதிர்பார்ப்பு இல்லாம இருக்க
11: முடியாது. அப்ப போவேக்குல ரெண்டு நாள் ரெண்டு பேருட்டா இரவுல 5:30 நான் அங்க போடுறேன் டவுன் டவுன். அந்த நேரம் ரெண்டு நாள் எனக்கு அடியும் போயிருக்கு. அப்ப கந்தறியாதவர் உருட்டு கொண்டு வரார், இவருக்கு கந்தறியாதன்னு தெரியாமல் எனக்கு ரெண்டு பேரும் அடிச்சிருக்க மதுவில் அப்படின்னு நடந்திருக்கு. அதே விதத்துல ரெண்டு பேரும் ஒரு நாள் நான் ட்ரெயின்ல வரைக்கு ஏன்னா பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தது, அப்ப திடீரென்று ஒழும்பி காலை கட்டுப்பிடிச்சு மடியில கொஞ்சம் போட்டு என்ன செய்யாரு என்றால் இந்த கைய பிடிச்சு என்னத்தையோ வச்சார், காசு மாதிரிதான் இருந்தது. அப்ப நான் சொன்னேன், நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு எனக்கு தேவையில்லை, இந்தாங்க இல்ல நீ வேலைக்கு போகக்கூடாது, உன்னை நாங்க தான் கவனிக்கணும். ஆனா அவர் ஒரு அராபியர், உன்னை நாங்க தான் கவனிக்கணும், நீ வேலைக்கு போகக்கூடாது என்று சொல்லிப்பட்டு அவர் அந்த ஸ்டேஷன்ல வெளியில ஓடிட்டு வீட்டை வந்து அனுப்பாத கிட்டத்தட்ட 45 ரூபா கையில இருந்தோம். அதே மாதிரி கடந்த தடவை நான் ஊர்ல நின்ற போது இவன் வெஜிடபிள் மார்க்கெட்ல சாதாரண போயிட்டா எனக்கு அங்க ஒரு கதிரை வந்தாரு, கதிரையில உட்கார்ந்துருந்தான் ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 7-8 வயது பிள்ளை, 7-8 பிள்ளை, ஒரு 5 வயது பிள்ளைதான் இருக்கு. அது வந்து இந்த கையில காத்த தந்துட்டு போச்சு, இங்க வாமா வாமா வாமாண்டா அது பிள்ளை போயிட்டு
1: உண்மையான ஒரு விடயங்கள் தான். கண்டிப்பாக எல்லாருக்குள்ளயும் ஒரு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்போட கூடிய அன்பு தான் இருக்கிறது. நான் எதிர்பார்ப்பு இல்லையா, கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது,
11: இருக்கு, நிச்சயமா இருக்கு.
1: அழகாக பகிர்ந்து கொண்டிருக்க நன்றி.
11: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
12: வணக்கம் காத்து, நான்

0: நஞ்சாவது அளவுக்கு மிஞ்சி போனது. அது ஆனால் நாங்கள் எங்கள தமிழர்கள இதில் அது ஒரு ஊறி பிறந்தது. அண்ணன் தம்பி மச்சான் மாமன் சொல்லி எங்களோட குடும்பங்கள் அப்படி ஊறி பிறந்தது. இப்ப வெளிநாடுகள்ல வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பொருளாதாரம் இருக்கு, நல்லா இருக்கு, பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அன்பு என்பது முருகப்பெருமான் தான், பிள்ளைகள்லாம் அன்பு, வேறு ஒன்றும் பெருசா நான் சொல்றதுக்கு இல்லை. அன்பு எங்களுக்கு ஆபத்தையும் தரும் கவனம்.
1: கண்டிப்பாக நன்றி ஆமாம். அன்பு வந்து நீங்கள் வந்து இப்ப நாங்கள் சொன்னது போல இப்ப நிறைய பேர் பகிர்ந்து கொண்டிருக்க, அது போல எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு தான் நான் கொடுக்கிறேன், எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு தான் நான் கொடுக்கிறேன்னு நாங்கள் வெளி வாய்க்குத்தான் சொல்ல முடியும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குட்டி எதிர்பார்ப்போடு தான் அந்த அன்பு சென்று கொண்டிருக்கும். நாங்கள் உடைந்து போய் இருந்தா கூட ஒரு குட்டி அன்பு, நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு தோல் கொடுக்க மாட்டார்களான்றது தோன்ற ஒரு குட்டி அன்பு, அது எதிர்பார்ப்போடு தான் அது வரும். எல்லாமே நான் செய்ய ஒரு எங்களால் ஒரு இன்றைக்கு இப்படி இருக்கிற நாளைக்கு எப்படி இருக்கிற எங்களுக்கே தெரியாது. இப்போ நாங்கள் ரோட்டில் போகும் போது ஏதாவது நடந்தால் கூட எங்களுக்கு தெரியாது. அப்போ அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தருடைய எதிர்பார்ப்பை நாங்கள் அந்த நேரத்தில் இது நாங்கள் தேடுவோம். அந்த அன்பு வந்து எதிர்பார்ப்போடு கூடிய அன்பாக தான் நாங்கள் தேடுவோம். அப்படி பல பல இடங்களில் ஒரு ஏஜ் வந்தால் பிறகு கூட நாங்கள் கண்டிப்பாக அந்த நேரம் கூட நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பை தேடுவோம். அப்படி எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை கொடுக்குறன்றது வந்து என்ன பொறுத்தமட்டில் கண்டிப்பாக சாத்தியமான ஒரு விடயமாக இல்லை. கண்டிப்பாக இங்கே ஒரு சின்ன மூலையில் வந்து ஒரு சின்ன எதிர்பார்ப்போடு தான் அந்த அன்பு நகர்ந்து கொண்டிருக்கும். அதில் நிறைய ஏமாற்றங்களும் இருக்கும். இப்போ கொடுத்து கொண்டே இருந்தோம்னு சொன்னால் நிறைய கொடுக்கும் நபருக்கு வந்து எங்கே எனக்கு திருப்பி கிடைக்கவே இல்லைன்ற ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கும். நான் எல்லா விடயத்துக்குமே கொடுக்குறேன், எனக்கு ஈவன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு அது திருப்பி கிடைக்கலையன்றைக்கில் அங்கே ஒரு சின்ன ஒரு முறிவுக்கான காரணங்கள் அங்கே அமையும். அது கண்டிப்பாக இருக்கிறது. அது அதே மாதிரி சில பேர் வந்து நிறைய இப்போ வாங்குபவர்களுக்கு அந்த அன்பை பெறுபவர்களுக்கு வந்து அது வந்து நிறைய பேர் பெறுப்பவர்களுக்கு வந்து அது வந்து நிறைய கொடுக்கும் பொழுது அது வேண்டும் பொழுது நல்ல ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அது எங்கேயோ ஒரு இடத்த ஸ்டாப் ஆகும் பொழுது அங்கே அவர்களுக்கு அப்போ தெரியாது. அப்போ தான் அவர்கள் உணர்வார்கள், நாங்கள் கொடுக்கவில்லை, அன்பை கொடுக்கவில்லை என்று அப்போ தான் அவர்கள் உணர்வார்கள். ஆனால் அது ஒரு கால தாமதமாகிவிடும். அந்த உறவு நிலையில் வந்து அது நிறைய கால தாமதமாகிவிடும். அப்போ அங்கே ஒரு சின்ன முறிவை கூட அங்கே சந்திக்க நேரிடும். அதே போல் இப்போ நிறைய நாங்கள் இப்போ அன்பை நிறைய பெற்றுட்டோம்னு சொன்னால் கூட சில பேருக்கு வந்து அது திகட்டும், அந்த அன்பால் வந்து திகட்டும், எனக்கு இது தேவையில்லை என்ற அளவுக்கு திகட்டுற அன்பு கூட இருக்கும். அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், எந்த ஒரு விதமான ஒரு இதாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு திகட்டுத்தன்மை இருக்கும், ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். எனக்கு இந்த அன்பு வேண்டாமன்ற நிலைமைக்கு கூட ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகிற அன்பு கூட இருக்கும். சில பேர் சொல்வார்கள் அன்பு வந்து கிடைச்சால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும், அவ்வளவு நான் எதிர்பார்ப்பு இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் நிறைய அன்பை பெறும் பொழுது அது எல்லா விடயத்திலையும் ஒரு அன்பை பெறும் பொழுது கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு எரிச்சலையோ சின்ன ஒரு சலிப்புத்தன்மையோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்படி நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கின்றது, நடக்கின்றது, இதையும் நடக்க மட்டும் தான் நினைக்கின்றேன். அதே போல் நிறைய ஏமாற்றங்களும் இந்த அன்பால் நிறைய ஏமாற்றங்கள் இருக்கின்றது. அழகாக நிறைய பேர் பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ந்து ஒரு மணி வரை நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4462 2 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் கலியுக வரதன் அவர்கள் விரும்பி கேட்ட வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து, மகாதேவன் கே வி மகாதேவனுடைய இசையமைப்பில் கண்ணதாசனுடைய வரிகளில், டிஎம்எஸ் மற்றும் சுசீலாவினுடைய குரலில். வழக்கம் இந்த நேரம் 12:31.

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்றும் கலக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் அழில், நான் எப்படி இருக்கிறேன்?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் அழில், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நல்ல ஒரு ஹெடிங் உணர்ந்து இருக்கிறீங்க.
1: ஆமா,
2: எந்த ஒப்பீனியன்ல அன்பு வைக்கிறான்னு அவைக்குள்ள ஈகோ இருக்க கூடாது. நல்ல ரைட் கோணம், சிரிப்பி கேட்டு சண்டை பிடிச்சி எப்படி செய்ய எப்படி செய்யறேன் எனக்கு சொல்லலன்னு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்ல அன்பா இருக்கணும். ஆனா சில பேர் வந்து அன்பை உதாசீனம் பண்ணிவிடும், அந்த அன்பை காட்டி ஏமாத்தி போடுவினம், அந்த நம்பிக்கைய குடுக்குற மாதிரி கொடுத்து சில பேர் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஹஸ்பண்டையும் நான் சொல்றேன், அவருக்கு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கிறார், அது ஊர்ல இல்லைங்க தான் நல்ல ஃப்ரெண்டா பழகி இன்னைக்கு ஹெல்ப் கட்டி நாங்க சின்ன சின்ன செய்து வந்திருந்தாங்க. பவரம் திருப்பி அதை தந்து கொண்டு இருந்திருக்கிற ஒரு வட்டத்துல பெரிய உதவி உண்டு கேட்டுல வீடு வாங்குற விஷயம் வரைக்கும் எங்கள்கிட்ட அவ்வளவு வசதி இல்லை, அவன் இருந்தா தரு வந்தான் எங்க போறதில்லை என்றான், அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கணும், அந்த முட்டாள்தனமான நம்பிக்கை வைக்க கூடாது. அப்படித்தான் நான் இங்க இருந்து சொல்றேன், சில பேர்லாம் அந்த முட்டாள்தனமான நம்பிக்கை வைக்க கூடாது, எல்லாரும் கஷ்டம் பாருதான், அது
1: கொடுப்பதற்கான ஒரு மனப்பக்குவம் பெறணும். ஆனால் அதை கொடுக்கும் பொழுதும் கூட நிறைய பேர் என்ன செய்கிறார் என்றால் அந்த நம்பிக்கையை வந்து ஓவராக வச்சிடுவார்கள். அவர்கள் ஒரு கொஞ்சம் காசு கொடுக்கும் பொழுது, இப்போ இவன் ஒரு காசு விஷயத்தில் பார்க்கும் பொழுது கொஞ்சமாக கொடுக்கும் பொழுது ஓகே திருப்பி இதில் வருது, சில பேர் ஏன் இன்ட்ரெஸ்டோட கொடுப்பார்கள் திருப்பி வருது, திருப்பி திருப்பி அதை நிறைய கொடுத்துடுவார்கள். கொடுத்து அடுத்துக்கு பிறகு தான் அது மில்லியன் கணக்கில் போனா பிறகு தான் ஏமாற்றத்துக்கு.
2: கொஞ்சம் ஒரு வந்து என்ன கொடிய கூட வச்சு அவரே நாங்களே கொடுத்து கொண்டு கடையில் அவரே வச்சு அவர்தான் இன்ட்ரெஸ்ட் கடை, நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் கடையில் ஆனால் எடுத்து நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கான காலம் கேட்டு ஒரு 6 மந்த் அப்புறம் எடுத்தாங்க, 3 மந்த்ஸ் சொல்லிட்டேன், 6 மந்த் அப்புறம் எடுத்தேன் அப்புறம் செய்யல, அவன் செய்வான் தான் நீங்க ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி ஓவரா நம்பிக்கை வைக்கும், நம்பிக்கை வைக்க இல்ல. ஆனா பிறகும் இரக்கம் இரக்கம்தான் பாக்குற பிறகும் அந்த ஏமாறுற மாதிரி அந்த மற்றவங்க கஷ்டப்படைக்க பார்த்து கொண்டிருக்க கூடாது ஒரு மனப்பான்மை எங்களுக்குள்ள வரும் அன்பிருந்தா. ஆனா அவன் எதிரில உள்ளவன் எங்களை ஏமாத்துறான்றவன் நாங்க விழாமை சொல்றேன் முதல்
1: கண்டிப்பா,
2: அது போக போகத்தான் விளங்கும். ஓகே, விலங்குகள் எங்களோட எப்படி என்ன விதத்துல பழகிருக்கணும், சின்ன அந்த சுறா பிடிச்சு என்ன மீன் பிடிச்சு சுறா சின்ன மீனை போட்டு பெரிய சுறா பிடிக்கிறேன்னு
1: சொல்லுவீங்க. ஆமா ஆமா, அது அந்த திருப்பி அவர்களுக்கு அந்த உணர்த்த ஓகே நான் இப்ப ஏமாற்றப்பட்டேன்னு எங்க தெரியுமாண்டா, நிறைய இழந்த பிறகுதான் நினைப்பார்கள், அப்பதான் நினைப்பார்கள் நாங்க ஏமாற்றப்பட்டுட்டோம். அதுக்கு நிறைய அது இப்ப கூட இருக்கிறவங்க சொன்னா கூட அவர்களுக்கு தெரியாது.
2: அது மாதிரி இன்னொரு அண்ணன் சொன்ன மாதிரி இருப்பேன், நாங்கள் செய்யக்குள்ள எல்லாரும் மோமெண்ட் வாங்கினோம், ஒரு கா கேட்டு செய்யலன்னா நீங்க என்ன தேங்க கிட்டு போட்டீங்க மாதிரி
1: பேசுகிறோம்,
2: அதுலயும் ஒரு அனுபவம் இருக்குது. ஆனா என்ன எங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிற, நாங்க சைல் ஃபுட் ஃப்ரெண்ட் தான் சின்னல இருந்து இங்க வரைக்கும் நாங்கள் சண்டை பிடிப்பு நல்ல வீட்டுக்கு வராடி நீ வரையில டைம் இல்லையான் தம்பிதான் அந்த ரைட்ஸோட இனியிலோட க்ளோஸா இருக்கிறவங்க, நாங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஃபேமிலியா ஃபேமிலியில ஒரு மெம்பர் மாதிரி இருக்கிறோம், அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம் நாங்கள்.
1: சண்டை போட்டாலுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அது ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு பொண்டா இருந்தால் அது உண்மையா இருக்கும். அங்க அது உடைஞ்சிட்டு போயிட்டு இருந்தா அதோடைய அதை திருப்பி அது வரும் பொழுது அதை இணைப்பதற்கு கொஞ்சம் சிரமப்படவன் சிரமம்னா அதை இணைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
2: இதுக்கெல்லாம் ஈகோ இருக்கக்கூடாது. இப்ப சில பேர் என்ன செய்யணும்டா, ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கு நம்ம என்ன நான் அவரே போன் பண்ணி கவிக்கணும், அவா கருத்துக்க வச்சா என்ன என் கவிக்கிறேன் நான் விட்டு பாப்போம்னு அப்படி சில
1: சிந்திப்பினேன்.
2: அதான் அந்த ஈகோ வரக்கூடாது, என்ன சேட்டிங் அதுக்கு டைம் இருக்கோ டைம் இல்லையோ நான் அடிச்சு பார்க்க வேண்டாம், அந்த அந்த ஈகோ விட்டு அதை ஓப்பனா பழகணும், ஓப்பனா பழகினாத்தான உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும், ஏமாற்றம் இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்,
1: உங்களோட
2: கடைசி வரைக்கும் வரும் வரும் அது
1: ஏமாற்றம் எல்லாத்தையும் பெரிய ஏமாற்றங்கள்.
2: போலிக்கு போக கூடாது, நானும் எல்லாரோடையும் பழகுவேன் ஆனா எல்லாரையும் நம்ப மாட்டேன்னு பேசுறேன், நம்பிக்கை வச்சு என்னதான கேஸ் பண்ணினா அது அவை கடைசியா அதே மாதிரி தான் எடுப்பினான். அந்த ஒனஸ்டா இருக்கும், ஏன்னா என்ன பார்த்தா அன்பில் ஒனஸ்டும் வேணும் ஈகோவும் இருக்கக்கூடாது, ரெண்டும் தான் முக்கியமானது.
1: சூப்பர் சூப்பர், அழகாக சொன்னீர்கள். அதுதான் ஒரு இடத்துல உடைஞ்சிட்டுதான்டா திருப்பி இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டம்னா கஷ்டம், அது பிறகு அது வந்து அந்த திருப்பி இன்னொரு தடவை நம்பி நாங்கள் இறங்கி அந்த 100% கொடுக்குறன்றது கண்டிப்பாக நடக்காத ஒரு விஷயம். அழகாக பகிர்ந்து கொண்டிருக்க நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து ஒரு மணி வரை நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164446222.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ, முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
1: வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் பற்றி பார்க்கும் பொழுது, இன்றைய நாள் வந்து 1973 அமெரிக்காவின் முதல் விண்வெளி நிலையமான ஸ்கேர்லேப் உருவாக்கப்பட்ட நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் 1796 தான் பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசியை வந்து எட்வர்ட் ஜென்னர் என்பவர் வந்து அறிமுகப்படுத்திய நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒழிக்கவிருக்கும் ஒரு பாடல் நேயர் செல்வகுமார் அவர்கள் விரும்பி கேட்ட சகல கலா வல்லவன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகியின் குரலில்.

0: வாழைப்பள்ளிக்கு ஒரு நேரை சந்தித்துக் கொண்டு இந்த பாடலை கேட்கலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு
1: அவன் தான் நான், நான் தான் அவன் என்று மனதுக்குள்ளே ஒரு இது இருக்க வேணும், என்ன அன்பு இருக்க வேணும், எனக்கு இருக்க வழிதான் அவருக்கும் இருக்க வேண்டதை யோசிக்க வேணும்.
0: கண்டிப்பா
1: அப்படி இருந்தால் அன்பு நல்லா இதெல்லாம் இருக்கும். மற்றது அன்பு நாங்கள் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அன்பில் எதிர்பார்ப்பு இருந்தது என்று சொன்னால் அது அன்பு. மற்றது தேடும் கண் பார்வை கவிக்கும்னு சொல்வார்கள், அத மாதிரி கண் தேட வேணும். ஒரு அன்பான நேரை ஒரு மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், ஒரு சிநேகனமா இருக்கட்டும், ஒரு காதலியா இருக்கட்டும், அவர்களை பார்க்க வேணும் என்று மனதுக்குள்ள அந்த இதயம் கண்ணாக தேட வேணும். அப்படியான அன்பு இருக்கும் என்று சொன்னால் எப்பயுமே அந்த அன்பு நல்ல நிலையான அன்பாக இருக்கும். மற்றது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால் நாலு ஃப்ரெண்டையுமே 25 குவார்டர் பண்ணி பார்க்க வேணும். குவார்டர் அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. குவார்டர் மாதிரி நாலு பேரையும் பங்கிட்டு அந்த அன்பை வழங்கவும் மற்றது அவர்களோட அந்நியமா பழங்கும் போது அவர்கள் எல்லாருமே சமத்துவமா நடந்தவன். ஒருவருக்கு ஒரு கூடின இது, ஒருவருக்கு குறைந்த இது, அப்படி ஒரு இதுவும் இருக்கக்கூடாது.
0: இது நாங்கள் இப்ப அன்பை கொடுப்பது. நீங்க எங்கெல்லாம் இந்த அன்பால ஏமாட்ட பாருங்க, எங்கெல்லாம் அந்த அன்பால உங்களுக்கு வந்து ஒரு சகிப்பு தன்மையை கொடுக்குது, ஒரு சலிப்பு தன்மை?
1: அன்பு ஏமாற்றப்படுறது இல்லை, எனக்கு அப்படி ஒன்றும் நடக்க இல்லை. ஆனால் அன்பு ஏமாற்றப்படுறது சொன்னால் எதிர்பார்ப்பு, நான் எதிர்பார்க்கிறேன், எதிர்பார்ப்பு வைத்திருப்பவர்களுக்கு தான் அந்த அன்பு ஏமாற்றமா கிடைக்கும். இப்ப அவன் எனக்கு இதை செய்யலையே, அதை அதை கொடுக்கலையே, எனக்கு என்னோட இப்படி இருக்கலையே, எனக்கு பூ வாங்கி தெரியலையே, எனக்கு மலர் மாலை வாங்கி, அப்படி அப்படி ஒரு அன்பு வச்சிருக்க கூடாது. இப்ப எதிர்பார்ப்பு இருக்க கூடாது. ஒரு பசு மாடல்கள் சொன்னால் அது அந்த கண்டை தேடிக்கொண்டே இருக்குமே, நம்ம எதிர்பார்ப்பு இல்லை. கண்டு அந்த கண்டு குட்டி ஒண்ணுமே தாய்க்கு செய்ய போறதில்லை, ஆனா தாய் தேடிக்கொண்டே இருக்கும். அதுக்கு அந்த அந்த கண்டை தேடிக்கொண்டே இருக்கும். ஆனா கண்டும் தேடும் தாயே. ஆனா கண்டத்தோடு நடந்தால் அந்த தாய் மாடு கண்ணிரு தாடும். ஆனால் அந்த ஒரு நாளாவே உள்ள ஜீவனுக்கு மனிதனுக்கு அப்படி இல்லை. அப்ப நாங்கள் எதிர்பார்ப்பு
0: சந்தர்ப்பத்துல வந்து எங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குதானே, யாராவது சொல்லலாம். இப்ப நீங்க எதிர்பார்ப்பு இல்லை, எனக்கு எதிர்பார்ப்பு இல்லையண்டு, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா, இருக்குதானே?
1: எதிர்பார்ப்பு சொன்னா அது கூட ஆசையாத்தான் இருக்கும். அது எதிர்பார்ப்பு சொன்னா நீங்கள் இப்ப எங்களையே நாங்கள் நம்ப வேண்டும். எங்களுக்குள்ளே ஒரு தனித்துவம், எங்களுக்குள்ள ஒரு ஆளுமை, எங்களால் எதுவுமே செய்ய முடியும் என்ற இது நம்பிக்கை இருக்கும்னு சொன்னால் நாங்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எங்களால எதையுமே மேனேஜ் பண்ண தட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் மற்றவர்களை
0: எதிர்பார்க்க தேவையில்லை. இப்ப நாங்க ஒரு இடத்துல உடைஞ்சிட்டோம், இப்ப இன்றைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் ஏதாவது ஒரு காசு விஷயம், சரி ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது நோய்கள், ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க உடைஞ்சிட்டோம்டா, அந்த நேரத்துல இருந்து எங்களுக்கு இப்ப பணம் மட்டும் இல்லை, இப்ப ஒரு சின்ன ஒரு இயலாம இருக்க கூட ஒரு குட்டி அன்பை கூட நாங்க இன்னொருத்தட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டோமா? எதிர்பார்ப்பும் தானே, அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குந்தானே?
1: அது எதிர்பார்ப்பு, அது அது விஷயம். அது அன்புக்கா அது மனக்கவலை மனைவி தான் நான் கட்டி என்னுடைய ஒரு சகோதரங்களாக நடந்து சொன்னாங்க துன்பம் கிடைக்க. அப்ப நாங்கள் கண்ணை கூட அழு வந்தோம், அது மனித இயல்பு தான். அப்ப அது அது அது கொஞ்சம் அது ஒரு காயம் மாதிரி தான், அந்த காயம் ஆறி போயிடும். அது நிரந்தரமான காயம் கொண்டிருந்தேன். ஒண்ணு நடக்கும், அது வாழ்க்கையில அதை இணைச்சு மனதுக்குள்ள ஒரு இலட்சியம், ஒரு குறிக்கோள், ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் அதெல்லாம் ஒரு என்ன பாதையில போயிட்டு ஒரு பக்கத்துல வர குறுக்கு பாதை மாதிரி தான். நாங்கள் போறது நேர்பாதையா இருக்கோம்.
0: இல்ல நேர் அதை சொல்லலாம். இப்ப நாங்க சொல்லும் பொழுது சொல்லலாம் என்னுடைய பாதை நேர்பாதை தான், நான் ஒருத்தரையும் எதிர்பார்க்கல என்று நாங்க நிறைய விடயங்கள்ல சொல்லலாம். அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு இடத்துல நாங்கள் உடைஞ்சு போயிருக்கும் பொழுது நாங்கள் ஒருத்தருக்கு நாங்கள் காசு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பர்சனுக்கு காசு கொடுத்துருந்தா நான் எங்கேயும் உடைஞ்சு போயிருந்தா நான் அந்த உடைஞ்சி இருக்கிற தருணத்துல வந்து எனக்கு அந்த நான் கொடுத்த நபர் எனக்கு ஃபுல்லா செய்யணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த கொடுத்தது ஒரு 5% செய்யணும்னு நான் எதிர்பார்க்கறது, அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தானே.
1: அப்படி
0: இருக்குது. ஆனால் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இந்த நபருக்கு இருக்கும் தானே, அந்த ஒரு குட்டி எதிர்பார்ப்பு, இந்த அன்பால ஒரு குட்டி எதிர்பார்ப்பு வர்றது தானே. இப்போ ஒரு உறவு, ஒரு கணவன் மனைவியாக இருந்தா கூட காலப்போக்குல அது கொடுத்து கொண்டு இருப்பது ஒரு காலப்போக்குல ஒரு சின்ன எதிர்பார்ப்பு அவர்களுக்கும் இருக்கும் தானே. அது
1: வெளியில புரத்தியாளர்கள் சிறுநீரங்கள் அவர்களேக்க அது பலதரப்பட்ட இதா இருக்கும். அது ஒரு கணவன் சொன்னா இரண்டு பேருக்கு கூட இருக்கிற பிரச்சனை. கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்ப சில நேரங்கள்ல அப்படி இல்லைக்க அவருக்கு அந்த நாங்கள எதிர்பார்க்க கூடாது.
0: எதிர்பார்ப்பு உங்களுடைய கருத்தை எதிர்பார்க்க கூடாது, கொடுத்துட்டே இருக்க வேண்டும்.
1: அப்படி இணைத்தாலே அது நாளுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு குருவியோ அல்லடி ஒரு எறும்போ அல்லடி ஏதாவது ஒரு உயிரினங்களையோ அந்த உயிரினங்கள்ல அந்த உயிரினங்களை நாங்கள் நேசிக்கிறோம். அதை மாதிரி நேசிக்கிற ஒரு அன்பு மனதுக்குள்ள உருவாகும் சொன்னால் அதைத்தான் அந்த பிரதிபலிப்பு தான் நாங்கள் ஒரு சிறு நோயாளி மனைவியோ
0: நீங்க சொல்வதெல்லாம் சரிதான். அது வந்து அன்பை வெளிப்படுத்தும், எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனால் நாங்கள் இப்ப மனிதனுடைய இயல்பை இன்றைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. எல்லாருமே ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல மாறிடுவார்கள். அப்படி இருக்கும் பட்சத்துல நமக்கு ஒரு சிச்சுவேஷன், ஒரு பேடான சிச்சுவேஷன் அமைஞ்சிட்டேன்டா நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு குட்டி எதிர்பார்ப்பு, அது உறவு முறையா இருக்கட்டும், ஓகே எனக்கு ஒரு இந்த தீயுண்டு போட்டு தாங்கன்றது கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அங்க அது ஒரு கொடுக்காமல் இருக்கும் பொழுது அங்க ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும், ஓகே எனக்கு அந்த போட்டு தந்தா என்ன ஒரு அன்பின் வழிபாடு கூட அங்க ஏற்படும்.
1: குடும்பமா என்ன குடும்பமா இருக்க எதிர்பார்க்க தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். அவருக்கு நல்ல ஒரு மனது, நல்ல ஒரு இது இருக்கும்னு சொன்னால் அவருக்கு அந்த ஒரு பிரச்சனையே வராது. அவர்களுக்கு வந்தாலும் அதை பார்ப்பதற்கு அவருக்கு மனைவியோட பிள்ளைகளை
0: கொடுப்பாரு.
1: அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கும். அப்ப நாங்கள் ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு கவலை கேட்க மற்றவர்கள் வருவார்கள், ஒரு பேத்தனை வச்சு தரணும், காசு கொண்டு தரணும்னு சொல்லி அப்படி இணைக்க கூடாது. அது அப்படி இணைப்பது என்ன பொறுத்தது அப்படி இணைக்கப்படாது. ஆனால் அது மனைவியா இருந்தால் பிள்ளைகள் இருந்தால் குணம் தருவார்.
0: கொடுக்க வேண்டும் அப்படி சொல்றீங்க.
1: ஏமாற்றம்
0: இல்ல, மாற்றம் இல்ல. சூப்பர், அழகாக சொன்னீர்கள். நன்றி
1: நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் தாரணி கழிக்கிறேன், சாரி கொஞ்சம் லேட்டா போயிட்டது.
0: பட் எப்படி இருக்கிறீங்க?
2: மனைவியாத செய்து தருவான்னு சொல்லி அது எதிர்பார்ப்பு தானே. அது இப்ப எதிர்பார்ப்பு கட்டாயம் இருக்கும், இருக்க வேணும். இருந்தாதான் அந்த அது காலப்போக்கில வந்து அந்த சகிப்பு தன்மையா அது மாறிடும். ஒரு கொஞ்ச காலம் நாங்க உண்டா சேர்ந்து வாழ்க்கைக்கு அது சகிப்பு தன்மையா மாறிடும். இப்ப அவையில இருக்கிற பிள்ளைகளை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறது அதெல்லாம் அந்த நாங்க விட்டு கொடுத்து போயிருக்கோம். அது சகிப்பு தன்மை தண்டப்பாடுலயே வரும். அதுக்காக அன்பு இல்லையாண்டு அது தானாகவே வரும். அதுக்காக அன்பு இல்லையாண்டு இல்ல. இப்ப அவை விடுற பிள்ளைகளும் எங்களை நாங்க பழகிக்கொண்டோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கோம். அது சகிப்பு தன்மை தண்டப்பாடுலயே வரும். அது
0: கண்டிப்பா.
2: ஆனா இப்ப நாங்க இப்ப எதிர்பார்ப்பு இல்லையாண்டு நிறைய பேர் சொன்னது. ஆனா அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். போனா கட்டாயம் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள்
0: இருக்கும்,
2: கட்டாயம் இருக்கும். அது இப்ப நாங்க வீட்டை போயிருக்கல, ஓகே ஹஸ்பண்ட் வீட்டை வரைக்கும் நான் டீ போட்டு கொடுக்காம சமைக்காம இருந்தேன் சொன்னா ஒரு சின்ன கோபம் வரும். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி நான் போயிருக்க அவர் செய்ய நார்மலா செய்யற ருட்டீனை செய்ய விட்டாரண்டா இவரே எனக்கு செய்ய இல்லைன்ற மாதிரி அது ஒரு சகிப்பு தன்மை இருக்கிறதால நாங்க திருப்ப கதைக்க மாட்டோம், திருப்ப அதை ஹர்ட் பண்ண மாட்டோம். அதெல்லாம் காலப்போக்கில் தண்டப்பாடுல வரும். ஆனா எதிர்பார்ப்பு வந்து கட்டாயம் இருக்கும், இருக்க வேணும். தான் அது அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகும். அது மற்றபடி எல்லாரும் சொன்ன நம்பிக்கை இருக்கணும், அது இருக்கணும், அதெல்லாம் எல்லாரும் சொல்லிட்டு
0: வந்தாங்க.
2: நான் சும்மா வந்து
0: இருக்க வேண்டும். ஆனால் அதே போல நீங்க சொன்ன மாதிரி இந்த இது வந்து சகிப்பு தன்மை கண்டிப்பாக ஒரு காலப்போக்கில் வந்துடும்.
2: அது காலப்போக்கில் வந்துடும். எங்களோட அம்மா அப்பா பார்த்துக்கொண்டா அதை பிடிக்காத சண்டை கேட்டு இல்லை. ஆனா அப்ப அம்மா அப்பா வெளியில போயிட்டு ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ள வரையிலேயே அம்மா துடிக்கிறத பார்த்தா அப்படி இருக்கும். அங்கதான் அன்பு வேணாது. அது கட்டாயம் இருக்கும், அந்த சண்டையும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அன்பு இருக்கும் இந்த இடம். அதோட இப்ப பாருங்க, இப்ப முகம் தெரியாதாக்கள் நாங்க எத்தனை பேர் பழகுறோம், நாளையால் கண்டது இல்லை. அதே ஒரு அன்பு தானே. அது
0: ஒரு நாளைக்கு ஒரு நேர் தெரியுமா, ஒரு சின்ன ஒரு சின்ன ஹக் கூட அந்த டே வந்து ஹாப்பியா இருக்கும். சின்ன அன்பு பரிமாற்றமே ஒரு ஹாப்பியான டேயா
2: முடியும். ஈவன் ஒரு நேர் ஒரு நாள் ரெண்டு நாள் வரையில என்னன்னா ஒரு சின்ன ஒரு இது வருது என்ன நடந்துச்சு அதெல்லாம் ஒரு அன்பு தானே. அது அதெல்லாம் எதிர்பார்க்காம முகம் தெரியாம வர அன்பு. அதுதான் அன்பு வந்து எதிர்பார்த்து இருக்கு.
0: கண்டிப்பா அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி
2: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் அருண்குமார்.
0: வணக்கம் அருண், சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன்.
3: நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா,
0: சொல்லுங்க,
3: எல்லா அன்புலையும் எதிர்பார்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்பு இல்லாம அன்பு இல்ல. மழலை பருவத்துல தாய் எங்களுக்கு தார அன்பு உண்டுலதான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. அதாவது நாங்கள் வளர வளர ஒவ்வொரு பருவத்திலயும் அன்புகளும் வித்தியாசமா மாறி மாறி கொண்டு வரும். முடிவா முடிச்சு விடுறேன். எல்லா அன்பையும் அளவோட வச்சிருந்தா எல்லாம் ஆரோக்கியமா இருக்கலாம். எவ்வளவு நாம் கூட அன்பு வைக்கிறோமோ அங்கதான் ஏமாற்றமும் கூட வரும்.
0: உண்மைதான். எங்க கூட அன்பு கொடுக்கிறோமோ அங்க கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் கிடைக்கும்.
3: ரோட்ல போற தெரியாத
0: முடியாது. உண்மைதான்.
3: நாங்கள் யாருல அன்பு வைக்கிறோமோ அப்படின்னா எங்களை யாரு அன்பு வைக்கிறோமோ அவெல்லாம் எங்களை ஏமாற்ற முடியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அளவோட இருந்த
0: எல்லாம் நல்லது. அழகான ஒரு பாயிண்ட கொடுத்தீர்கள். எங்க நாங்கள் கூடுதல் அன்பு கொடுக்கிறோமோ அங்கதான் கண்டிப்பாக ஒரு ஏமாற்றத்தை நாங்க கண்டிப்பாக சம்பாதிப்போம்.
3: அன்பை கொடுக்கிறோம், அவளுடைய நம்பிக்கை ஓகே, அவர் என்ன நம்புறார், இவ்வளவு அன்ப தார, நாங்க என்ன செஞ்சாலுமே அவங்களை சந்தேகப்பட போறேன்
0: கண்டிப்பா.
3: அந்த இதோட முடிச்சு கொள்றேன்.
0: நன்றி நன்றி, அழகாக சொன்னிருக்கேன். நன்றி
3: நன்றி.
0: ஆமாம், இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. அன்பு வந்து கண்டிப்பாக ஒரு, நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்வது, ஒரு ஒரு காலப்போக்கில் அது வந்து சகிப்புத்தன்மை, ஒரு ஒரு சகிப்புத்தன்மையை கொடுத்துடும். சில நிறைய குட்டி குட்டி ஏமாற்றங்களோடு தான் அந்த அன்பு கடந்து போகும். அதுக்காக அது அன்பு இல்லை என்று சொல்ல முடியாது. நிறைய எதிர்பார்ப்புகளோடு நிறைஞ்சது தான் ஒரு அன்புன்னு நான் சொல்வேன். ஏன்னாடா அன்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் கொடுத்துட்டே இருக்கிறேன், எனக்கு எதிர்பார்ப்பு இல்லாத அன்புன்னு சொல்வதெல்லாம் என்ன பொறுத்த மட்டும் எனக்கு அது சரியாக வரவில்லை. ஏனென்றால் எங்கேயோ ஒரு பாயிண்டில் நாங்கள் வந்து குட்டி எதிர்பார்ப்போடு தான் அந்த அன்பை நகர்த்தி கொண்டு போவோம். நாங்கள் வெளி வாயில் சொல்லலாம் எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை என்று, ஆனால் எங்களுடைய ஆள் மனதில் ஒரு சின்ன சின்ன எதிர்பார்ப்பு எல்லோருடமுமே இருக்கும். ஒரு குட்டி குட்டி எதிர்பார்ப்போடு தான் அந்த அன்பு நகர்ந்து கொண்டு செல்ல முடியும் நினைக்கிறேன். அதனால் குட்டி குட்டி ஏமாற்றங்கள் வரும். அது பெரிய ஏமாற்றங்களாக கூட நிறைய இடங்களில் முடியும். அது பண விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஏமாற்றங்களை நிறைய பேர் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். சம்பாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அதே போல வந்து இப்போ நாங்கள் இப்போ சகிப்பது காலப்போக்கில் வந்து அது ஒரு சகிப்புத்தன்மையை கொடுக்குற, ஏன்னா நாங்கள் ஏமா அது அதை கொடுத்து கொடுத்து கொடுத்து அதை காலப்போக்கில் ஓகே இது வேறு இப்படித்தான் என்ற ஒரு சகிப்புத்தன்மையை கொடுத்துடும். அப்போ அதில் வந்து அதை இருந்தாலுமே அந்த பொண்ட் வந்து நல்ல அந்த இணைப்பு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறதால அது குறைஞ்சி போய் அப்படி என்றெல்லாம் இல்லை, அது வந்து நல்லா இருக்கும். ஆனால் எங்கேயோ நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கூடிய ஒரு ஏமாற்றத்தோடு கூடிய ஒரு அன்பை தான் நாங்கள் கடந்து செல்றோம் என்று நான் நினைக்கிறேன். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. இத்துடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெற நேரமாகிவிட்டது. சிஎம்ஆர் தமிழ் ஏசியின் இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளை விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: நீ சந்தோஷமா இருக்கியா? இதுக்கு தான் ஆசைப்பட்ட.
3: நான் சந்தோஷமா இருக்கேன், நிச்சயமா. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும், ஆனா இந்த ஒரு ராத்திரி பத்தாது இசைப்பி.
2: பரவாயில்ல, சொல்ல.
3: சொல்றேன், நீங்க முதல்ல கண்ணை முடிக்கங்க.
2: கண்ணை முடிக்கிறேன், சொல்ல.
3: ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரூ ஏசியன்ஸ் Mega Sale.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட்
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
3: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
3: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
3: 416-271-5992.
1: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
4: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
10: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
11: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
12: உங்களுக்கு வருது வீட்டுக்கு சாப்பிட வர போய் கோசதியும் மெலிகா மண்டலாம் பாக்குறேன். நீங்களே
11: இதுக்கேனப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
13: 905-270-8800. 905-270-8800.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 416-700-2222 J.CA.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: வேண்டும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி
1: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 905-456-8433.

மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் பெய்தானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம்மான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண்.

மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் ரோப்பு கூயிலும் தெய்தானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை சேர்தானோ சலங்கைகள் தரும் இசை தேன் தானோ மாஞ்சோலை கிளிதானோ

0: ஓம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD
1: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-இல். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-இல் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-இல் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள்

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.

0: உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262, LICO.
3: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்கமே பாக்குறேன்.
4: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800.
1: உதயம் சூப்பர் மார்க்கெட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
6: நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, ஓர் நாள் கேட்டேன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இன்றைய ஒளிபரப்பில் நேர்கள் இப்பொழுது முதல் 9 மணி வரை இணைந்திருக்கலாம். இவ்வளவு நேரங்களும் தொடர்ச்சியாக 1 மணியிலிருந்து 5 மணி வரை பல்வேறு பாடல்களை, சிறப்பு பாடல்களை கேட்டு ரசித்த நேர்களுக்கு தொடர்ந்து 5 மணி தொடக்கம் 9 மணி வரை பல்வேறு விசேட நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். இன்றைய நாளிலும் வழமை போல் 5 மணி தொடக்கம் 6 மணி வரை நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 6 மணி தொடக்கம் 7 மணி வரை அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மீண்டும் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை நேர் விருப்ப நிகழ்ச்சி இடம்பெறும். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்கள் அபிமானம் பெற்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி இன்றும் உங்களை நாடி வர இருக்கின்றது. பல்வேறு விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு உங்களது விருப்ப பாடல்கள் அருமையான சிறப்பான உங்களது தெரிவில் விருப்ப பாடல்களையும் நாங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டு இந்த 4 மணி பொழுதையும் இனிமையான பொழுதாக கடக்க இருக்கின்றோம். பழமை போல் அலையுங்கள். 4164664222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகளிர் நாம் நேர்களே. அது மட்டுமல்ல, பல்வேறு விதமான கேள்வி பதில் நிகழ்ச்சிகளும் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை மலர்விக்க இருக்கின்றன. அந்த நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். செய்தி அறிக்கையை தொடர்ந்து நேர்களை இணைத்துக் கொள்வோம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திருக்கும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இன்றைய சுபமங்கல காரியங்களில் ஈடுபடுவோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது தமிழ் எக்ஸ்பிரஸுடன் பயணிப்போம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. நிலவு

0: மனத்தியால செய்திகள்
1: CMR Tamil HD Hourly News.
2: அரசு மருத்துவமனைகளில் சுமார் 10,000 அதிகமான இருதய நோயாளிகள் சத்திர சிகிச்சைகளுக்காக நீண்ட காலமாக காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான செலவுகள் பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் சாதாரண மக்களால் உயிர்காக்கும் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அச்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் இருதய சத்திர சிகிச்சைக்கான அடிப்படை செலவு தற்போது 1.5 பில்லியன் ரூபாவை தாண்டியுள்ளதாக கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டார். இதனால் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்திப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கொழும்பு தேசிய மருத்துவமனை, கண்டி, அனுராதபுரம், யாழ்ப்பாணம், வட்டக்கிழப்பு மற்றும் காரப்பட்டி ஆகிய போதனா மருத்துவமனைகளில் மட்டும் சுமார் 10,000 நோயாளிகள் சத்திர சிகிச்சை மற்றும் நோய் கண்டறியும் பரிசோதனைகளுக்காக காத்திருக்கின்றனர். சில நோயாளிகள் தமது சத்திர சிகிச்சைக்காக 29 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சில அவசர மருத்துவமனைகளில் அத்தியாவசிய சத்திர சிகிச்சை உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதுடன் நோயாளிகள் தமது இரத்த பரிசோதனைகளை தனியார் நிறுவனங்களில் மேற்கொள்ள வேண்டிய உள்ளமையும் நிலைமையும் மோசமாகியுள்ளது. மேலும் நாட்டில் முறையான தேசிய சுகாதார காப்புறுதி திட்டம் இல்லாதது தனியார் துறையில் சிகிச்சை பெறுவோருக்கு பாரிய சுமையாகவும் மாறியுள்ளது. எனவே அரசாங்கம் இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட்டே இருதய நோயாளிகளின் உயிரை பாதுகாக்க தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள வேதன உயர்வு எந்தவித பாகுபாடுமின்றி அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஐபென் நிறுவனத்தால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு நேற்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் கைத்தொழில் அமைச்சு, தொழில் திணைக்களம், சம்பள நிர்ணய சபை மற்றும் திரைசேரி ஆகியவற்றின் உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு தமிழ் தரப்பு விளக்கங்களை முன்வைத்தனர். தற்போது பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மட்டுமே சம்பள உயர்வு வழங்கப்பட்டு வருவதாகவும் ஏனையோருக்கு வழங்குவது குறித்து இதுவரை எந்தவித முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இவ்விடயம் தொடர்பு தெரிவித்த ஐபென் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜீவரட்னம் சுரேஷ், தனியார் பதிவு செய்யப்பட்டவர் அல்லது பதிவு செய்யப்படாதவர் என்ற எந்தவித நிபந்தனைகளுமின்றி உழைக்கும் அனைத்து தோட்ட தொழிலாளர்களுக்கும் ஒரே சீரான சம்பளம் வழங்கப்பட வேண்டும். உழைப்பில் சமமான பங்களிப்பை வழங்கும் தொழிலாளர்களை பிரித்து பார்ப்பது அடிப்படை மனித உரிமை மீறலாகும் எனவும் சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு இவ்விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்கள் தங்களது இறுதி நிலைப்பாடுகள் மற்றும் அதற்கான நியாயப்படுத்தல்களை அடுத்த அமர்விற்கு முன்பதாக எழுத்து மூலம் சமர்ப்பிக்க வேண்டும் என பரிந்துரை செய்துள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் நியாயமான சம்பள உயர்வு கிடைக்கும் வரை தமது சட்ட போராட்டமும் தார்மீக போராட்டமும் தொடரும் என ஐபென் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழக முதல்வர் விதிகளையும் வரவுகளையும் மீறியுள்ளார், இவ்வாறு தவறான பாதையில் செல்வது சரியல்ல என எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டசபையில் தமிழக வெற்றிக் கழகம் பலம் 107 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் முதல்வர் விஜய் ஆட்சி அமைத்துள்ளார். தேர்தலில் 66% பேர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அனைத்திந்திய அண்ணா திராவிடத்துக்கு 1.34 கோடி வாக்குகள் கிடைத்துள்ளன. எமது கட்சி வலிமையான கட்சி என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்த பேட்டியொன்றில் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலாளர் விருப்பப்படியே வேட்பாளர்களில் தேர்வு இடம்பெற்றது. தனிப்பட்ட முறையில் இடம்பெறவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். அமைச்சரவையில் இடம்பெறும் பதவி ஆசையில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வேலுமணி, சிவி சண்முகம் போன்ற அமைச்சர்கள் ஆதரவு அளித்துள்ளனர். கூட்டணி கட்சிகள் தவிர வேற எந்த கட்சிகளுடனும் அனைத்திந்திய அண்ணா திராவிட கட்சி பேச்சு நடத்தவில்லை. ஆட்சி அமைப்பது தொடர்பாக 100%க்கு 100% திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பேச்சு நடத்தவில்லை. அவர்களை கட்சி தொண்டர்களும் தமிழக மக்களும் மன்னிக்க மாட்டார்கள். எமது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவளித்தாலும் கட்சியில் அனைத்து அதிகாரமும் பொதுச் செயலாளரான எனக்குத்தான் உண்டு என அவர் கூறினார். கொறடாவை நியமிக்கும் அதிகாரம் பொதுச் செயலாளருக்குத்தான் உண்டு. இதை உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவளித்துள்ள கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தொடர்வதாக அறிவித்துள்ளன. இதனால்தான் எமது கட்சியின் ஒரு பிரிவு பிரிவினரை முதல்வர் விஜய் சந்தித்து ஆதரவை பெற்றுள்ளார். இதனால் சட்டசபை விதிகளையும் மரபுகளையும் மீறியுள்ளார். இவ்வாறு தவறான பாதையில் செல்வது சரியல்ல என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட தூய்மையான மின்சார திட்டத்தை பிரதமர் வாக்காணி இன்று வியாழக்கிழமை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடியர்களுக்கு தூய்மையான, மலிவான மற்றும் நம்பகமான ஆற்றலை வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் சில நாட்களில் வெளியிடப்படும் என்று மார்ச் மாத இறுதியில் பிரதமர் கூறியிருந்தார். ஆனால் இத்திட்டத்தை இறுதி செய்ய ஒரு மாதத்திற்கு மேலாகிவிட்டது. இதில் அரசாங்கம் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் என்று தான் நம்பியதாகவும் அவர் கூறினார். 2050 ஆண்டுக்குள் அணுசக்தியை மின் கட்டமைப்புகள் கொண்டுவரும் இலக்குடன் அல்பேட்டா மாகாணத்தின் அணுவின் உற்பத்தியை உருவாக்குவதற்காக அந்த மாகாணத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் உட்பட அணுசக்தியை விரிவுபடுத்த பயன்பாடுபடுவதாகவும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. கனடாவின் மொத்த உமிழ்வுகளில் சுமார் 7% மின்சாரத்தால் ஏற்படுகின்றது. பெரும்பாலான மாகாணங்கள் நிலக்கரியை மின்சார ஆதாரமாக குறைத்தால் அல்லது முற்றிலுமாக நீக்கியதால் இந்த பங்கு கணிசமாக குறைந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானின் சமீபத்திய சமாதான முன்வடிவை ஏற்க முடியாது என நிராகரித்த போதிலும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேரி வான்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஈரானிய ராணுவம் மிக உயர்ந்த தயார் நிலையில் உள்ளதாகவும் தற்போதைய சூழலில் பின்வாங்குவதற்கு இடமே இல்லை என்றும் ஈரானிய பிரிகேடியர் ஜெனரல் முகமது அக்ரமி நியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான போர் நிறுத்த உடன்படிக்கை தற்போது ஒரு நிலையற்ற சூழலில் உள்ளதாக கூறப்படும் நிலையிலேயே இந்த இருதரப்பு கருத்துக்கள் வெளியாகியுள்ளன.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளை நாங்கள் வானிலை செய்திகளுடன் ஆரம்பிப்போம். தற்பொழுது டொரண்டோ பெரும்பாகத்தில் கருமுகில் கூட்டங்களுடன் வானம் காணப்படுகின்றது. 10 பாகை செல்சியஸாக வெப்பநிலை நிலவுகின்றது. இரவு பொழுதில் அது 7 பாகை செல்சியஸ் வரை வீழ்ச்சியடையும். காற்று மணிக்கு 26 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. அதேபோல நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி, மே மாதம் 15ஆம் தேதி பகல் பொழுது பிரகாசமாக இருக்கும். நேர்களே, 19 பாகை செல்சியஸாக பகல் பொழுது வெப்பநிலை, இரவு பொழுது வெப்பநிலை 9 பாகை செல்சியஸாக நிலவும். சனிக்கிழமை ஒரு 40% மழைத்துறலுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. என்றாலும் 17ஆம் 18ஆம் தேதிகளில் வெப்பநிலை படிப்படியாக உயர இருக்கின்றது. 20-25 பாகை செல்சியஸ் வரை தொடர்ச்சியாக வெப்பம் நாங்கள் ஒரு கோடை காலத்தை நோக்கி பயணிக்கின்றோம் என்பதை வெப்பநிலையும் சூரிய பிரகாசமும் எங்களுக்கு கட்டியங்கூற இருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த வேளையில் நாங்கள் வளமை போல் எங்களது நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற போது IPL போட்டிகளை பற்றி பேசுவோம். இன்றைய நாளில் நடைபெற்ற போட்டி 58வது போட்டி இன்று நடைபெற்று முடிந்தது. கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த வேளையில் முதலில் துடுப்படுத்தாடிய கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி 20 பந்து பரிமாற்றங்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 200 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. 200 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள், 8 விக்கெட்டுகளை இழந்து. அதனை பதிலுக்கு துட்படுத்தாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி 19.5 பந்து பரிமாற்றங்களில் 4 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 205 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றார்கள். இது மும்பை இந்தியன்ஸ் அணி பெற்ற மற்றொரு வெற்றியாக கருதப்படுகின்றது. இந்த வெற்றியின் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணி எதை சாதித்துக் கொள்ளப் போகின்றது என்பது தெரியவில்லை. ஆனால் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிக்கு ஒரு மிகப்பெரிய விழுக்காடாக மாறியிருக்கின்றது. அது முதலாம் இடத்தில் தொடர்ச்சியாக நீண்ட நாட்களாக இருந்த அணி இப்போது 4ஆம் இடத்துக்கு பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. 12 போட்டிகளில் விளையாடி 6 போட்டிகளில் வெற்றி பெற்று 1 போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்து 13 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. தோல்வி 5 போட்டிகள் தொடர்ச்சியாக இப்போது கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி தோற்ற வண்ணம் இருக்கின்றது. முதலிடத்தில் RCB இருக்கின்றது. 2ஆம் இடத்தில் 5 போட்டிகளில் தொடர் வெற்றிகளை பெற்று டைட்டன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அணி 2ஆம் இடத்தில் இருக்கின்றது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 3ஆம் இடத்திலும், 4ஆம் இடத்தில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியும், 5ஆம் இடத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும், 6ஆம் இடத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் இருக்கின்றன. இது இப்போது இருக்கக்கூடிய புள்ளிப்பட்டியல். இப்பொழுது 3 அணிகளுக்கிடையில் கடும் போட்டி நிலவ இருக்கின்றது. ஏற்கனவே ராஜஸ்தான் மன்னிக்கவும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி, குஜராத் டைட்டன்ஸ் அணி ஆகிய அணிகள் முதலாம் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அணிகள் இப்போது சூப்பர் ஓவர்களுக்கு பிளே ஆஃப் சுட்டுக்கு தெரிவாகி இருக்கின்ற வேளையில், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ஓரளவு பிரகாசமாக இருக்கின்ற வேளையிலே, கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி, சென்னை சூப்பர் கிங்ஸா, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியா என்ற போட்டி இப்போது வலுப்பெற்றிருக்கின்றது. 4ஆம் இடத்திற்கு பொறுத்திருந்து பார்ப்போம் யாது நடைபெறப்போகிறது என்று. அது மட்டுமில்லை, இன்றைய நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக விளங்குகின்றது. குறிப்பாக இன்றைய நாள் இந்த டான்ஸ் ஆடுவதில் பல முறைகள் இருக்கின்றன. அதில் இன்னொரு ஒரு முறை என்னவென்றால் பறவைகள் போல் நடனம் ஆடுது. அப்படி ஒரு நாள் இருக்கின்றது இன்று. அப்படி ஒரு நாள் பறவைகள் போல் நடனம் ஆடுகின்ற நாள், தேசிய கோழி நடன நாள் என்று இதை அழைப்பார்கள். தேசிய கோழி போல நடனமாடுதல் அல்லது பறவைகள் போல நடனமாடுதல் நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அதைவிட தேசிய பட்டர் மில்க் பிஸ்கட் நாள், அதை விரும்பி உண்பவர்களுக்குரிய நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, பல வேறு விதமான விடயங்கள் காத்திருக்கின்றன. எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒரு விடயம் இன்று நாங்கள் அனுஷ்டித்து கொண்டிருக்கின்ற முள்ளிவாய்க்கா நினைவேந்தல் நினைவு நாள் நினைவு வாரத்திலும் நாங்கள் இருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பல்வேறு விதமான எங்களது வடகிழக்கு பிரதேசங்களில் தொடர்ச்சியாக அனுஷ்டிக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. முள்ளிவாய்க்கால் ஈழப்போரின் இறுதி கட்டத்தில் உயிரிழந்த தமிழ் உறவுகளை நினைவுகூறும் தினமாகும். ஆண்டுதோறும் மே 18 உலக தமிழர்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது. இது தமிழக சட்டசபையிலும் எதிரொலித்திருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கழக MLA ஒருவர் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளை சட்டசபையில் தமிழகம் அனுஷ்டிக்க வேண்டும், சட்டசபையில் அனுஷ்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருப்பது நீர்கள் அறிந்தது. இந்த நாளிலே சுடரேற்றி கஞ்சி பகிர்ந்து அஞ்சலி செலுத்தப்படுகின்றது. இவ்வாறான நினைவேந்தல் நிகழ்வுகள் வடகிழக்கு பிரதேசங்களில் மிக உணர்வு பூர்வமாக இப்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பல்வேறு நாடுகளிலும், கனடா உட்பட பல்வேறு நாடுகளிலும் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்ற வேளையிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் ஈழத்தமிழர் அரசியல் வரலாற்றில் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய விடயமல்ல, பன்னெடுங்காலமாக ஒடுக்குமுறைக்குள்ளாகும் இனத்தின் குருதியாலும் வலியாலும் எழுதப்பட்ட வரலாற்றை உலகிற்கு மீள நினைவூட்டுகின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் கருதப்படுகின்றது. இதன் காரணமாக பல வேறு பிரதேசங்களிலும் பல்வேறு விதமான பொது அமைப்புகளும், குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம் என்று பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட பல்வேறு விதமான பிரதேசங்கள், ஊர் மக்கள் போன்றோர்களால் இந்த நினைவு நாள் கஞ்சி வழங்கி, முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி உணர்வு பூர்வமாக இப்போது கொண்டாடப்பட்டு வருகின்றன, நினைவு கூறப்பட்டு வருகின்றன. திருகோணமலையில் அதற்கான முன்னெடுப்புக்கான பல முனைப்புகளை அங்கே மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தூவி ஒன்றை நிறுவுதல், குருதிக்கொடை முகாம்களை நடத்துதல், பாடசாலைகள், ஆலயங்கள், பொது இடங்களில் தினசரி நினைவுச் சுடரேற்றல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்தல் என்று பல விடயங்களை அங்கே மேற்கொண்டு வருகின்றார்கள். என்ற வகையில் இந்த நாளில் கனடாவிலும் பலவேறு இடங்களில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவுகள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றன என்பதை இந்த வேளையிலே நாங்கள் நேர்களுக்கு நினைவூட்டி கொண்டு, வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலாளருக்கு முன்னாள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண வடமாராட்சி கிழக்கு இளைஞர்களின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இலங்கையில் இப்போது சீரற்ற காலநிலை மிக கடுமையான மற்றொரு வெள்ள அவலத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அது வெள்ள அவலத்தை ஏற்படுத்துகிறதோ இல்லையோ, மலைநாட்டில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக மலையகம் மற்றும் ஊவா மாகாணங்களில் காய்கறிகளின் மொத்த விற்பனை விலைகள் கணிசமாக உயர்ந்துள்ளதாகவும், இதனால் தேசிய ரீதியில் காய்கறிகள் மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் அதன் காரணமாக விலைகள் உயர்வடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இது வடகிழக்கு பிரதேசங்களில் தற்போது இருக்கின்ற சீரற்ற வானிலை காரணமாக மீண்டும் ஒரு பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாமோ என்ற ஒரு அச்சத்தை அண்மைய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக புத்தளம் மாவட்டம் மிக கடுமையாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததை நேர்கள் அறிவீர்கள். அந்த தகவல்களுடன் நாங்கள் நேர்களை நிகழ்ச்சிகளுக்குள் அழைத்து செல்கின்றோம். நிகழ்ச்சியில் முதலாவது நேர் வணக்கம்.
2: நீங்க நாளை வணக்கம் கேட்கிறேன், நிலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல நிலம், நன்றி. நீங்கள் எப்படி?
2: நானும் நிலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி. நிறைய தகவல்கள் உங்கள்ட்ட இந்த எதிர்பார்க்கம்
1: மற்றது
2: முள்ளிவாய்க்கால் உயிரினைத்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் எனது அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு நான் கேட்கிற பாட்டு இன்றைக்கு வந்து சிறு பார்வையாலே கொய்தா இன்னை ரதியே ரதியே.
1: இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு அஞ்சலியை நீங்கள் 18ஆம் தேதி செலுத்த
2: உங்களோட நிகழ்ச்சியில வரும்.
1: 18ஆம் தேதி நாங்கள் அதை பேசுவோம். இன்னொரு தகவலுக்காக, அது பற்றிய விடயங்களுக்காகத்தான் அதை சொன்னேன். இப்போ எல்லோரும்
2: ஆனால் காலையில் 5 மணிக்கு வாராக்கள் எல்லாரும் சொல்லி கொண்டு தான் வருகிறேன் வாங்க.
1: ஆ சரி, அப்போ நீங்களும் சொல்ல வேணும் என்று கிரியல். சரி சரி, என்ன பாடல் அப்ப? நான் அந்த அந்த நினைவஞ்சலியும் சொல்லி பிற நாங்கள் சினிமா பாடலையும் கேட்கறது
2: அது உங்களோட நிகழ்ச்சியிலான வரும். அப்போ
1: சரி, என்ன பாடல் சொன்னீங்க?
2: சிறு பார்வையாலே கொய்தா என்னை ரதியே ரதியே.
1: சரி, அந்த பாடல் ஒலிக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
2: நன்றி, வணக்கம்.

0: அந்த பாடல் இப்பொழுது பீமா. பீமா திரைப்படத்திலிருந்து ஹரிஸ் ஜெயராஜின் இசையில் பாடல் தாமரை வரிகளை எழுத கார்த்திக் மற்றும் ஹரிணி ஆகியோரது குரல்களில் ஒலித்தோ. இந்த நேரம் 5:26 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
6: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
0: நேர்களை, இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் தொடர்பான சர்ச்சை ஒன்று கிளம்பியிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதை பௌத்த கலாச்சார பீடத்தின் கீழ், அந்த அமைச்சின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மிக சூசகமாக மேற்கொள்ளப்பட்ட வேளையிலே யாழ் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தின் முழுமையான நிர்வாக அதிகாரம் மாநகர சபையிடமே இருக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் யோகேஸ்வரி பத்மநாபராஜா வலியுறுத்தியிருக்கின்றார். யாழ் மாநகர சபைக்கான முதலீடுகளும் சொத்துக்களும் மாநகர சபைக்கு உரித்தானதாக இருக்க வேண்டுமே தவிர அதை வேறொருவரும் ஆளுகை செய்ய முடியாது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. யாழ் மாநகரின் மாதாந்த அமர்வு நேற்று மாநகர சபை முதல்வர் மதிவதனி தலைமையில் நடைபெற்றது. அமர்வில் பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்ட நிலையில் யாழ் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் தொடர்பில் மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட நம்பிக்கை நிதியின் தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டு முன்மொழிவொன்றை யோகேஸ்வரி பிரஸ்தாபித்திருந்தார். குறிப்பாக யாழ்ப்பாண மாநகரத்தின் இதய பகுதியில் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் இந்திய அரசாங்கத்தின் கொடையாக உருவான யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் தற்போது ஒரு புதிய நிர்வாக கட்டமைப்புக்குள் நுழைக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இதற்கென்று ஒரு நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தை அமைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. இந்த நகர்வின் பின்னணியில் உள்ள சில கசப்பான உண்மைகளை நாம் உணர்ந்து கொண்டு இதை தொடர்ந்து யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான ஒரு சொத்தாக பராமரிக்க வேண்டும் என்பதை இப்போது மாநகர சபை கடுமையாக மத்திய அரசின் தீர்மானத்தை எதிர்த்து தமது சொத்தாக அதை பராமரிக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியான நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா, பேசுறீங்கள்?
0: நலமழில் நன்றி, நீங்கள் எப்படி?
7: சும்மா இருக்கிறேன். நீங்கள் பட்டி தொட்டியும் கலக்குறீங்க ஒரு இடத்து.
0: என்ன பட்டி தொட்டி எல்லாம்?
7: ஆழமான இந்த அரசியல்ல காய் நகர்த்தல பத்தி

0: பாருங்க இலங்கை வரையும் போகுது என்ன விஜயின்ற
1: படிச்ச ஆட்களை விட்டு பாமர மக்கள் வயசானாக்கள் எல்லாரும் அதை உள்வாங்குற அளவுல உங்களோட அந்த தரவுகள் எல்லாம் தகவல் எல்லாம் போய் சேருது எல்லாருக்கும்.
0: நன்றி இளையல், நன்றி. அது உங்களுக்குள்ளால வந்திருக்குது, அது நல்ல விஷயம். உலகெங்கும் கேட்கணும் உண்மையில, நோர்வேல இருந்து நியூசிலாந்து வரையும், அதே போல ஜப்பான் தீவுகள் தொடக்கம் இங்கால வன்கூவர் எங்களை உலகெங்கும் கேட்கிறோம் சிஎம்ஆர். உண்மையில நன்றி, நன்றி எழில் அந்த தகவலுக்கு. நீங்கள் இப்படி நீங்கள் வந்து சொல்லியிருக்கதான் அது இந்த உண்மைத்தன்மைகள் வெளிப்படும். சரியா, நாங்கள்
1: முந்தி நாங்கள் தமிழக அரசியலை பத்தி சிம்பா பாக்குறதா இல்லையே. இப்ப விஜய் வந்து எங்கட வீட்டு மருமகன் தானே.
0: சரியா சொன்னீங்க, கடைசியா
1: அப்ப நாங்கள் அவருக்கு இருக்கிற அவருக்கு அந்த பதவிக்கு வந்ததுக்கு அவர்கிட்ட கம்பிள்னஸும் அவர்கிட்ட அந்த டேஸ்ட் வேல்யூவும் இருக்குது. அப்ப அதால அவர் வந்தது, அப்ப அதால எங்கட பக்கம் கொஞ்சம் பயப்புற மாதிரியும் ஒரு ஃபீல் ஆ கிடக்குது.
0: நன்றி. என்ன பாடல் கதைக்கிறீங்க? கணக்கு கதைச்சீங்க, நல்ல விஷயங்கள் கதைச்சீங்க.
1: நன்றி.
0: பாடல் ஒலிக்கின்றது ராமன் தேடிய சீதையிலிருந்து.
1: நன்றி.

0: ஒளித்தோய்ந்த அந்த பாடல் ராமன் தேடிய சீதை. ராமன் தேடிய சீதை அப்போ நீங்கள் கேட்கக்கூடாது, அப்போ என்ன ராவணன் தேடிய சீதையான். ராமன் தேடிய சீதை பழைய படம் வந்து, இஞ்சி ராமச்சந்திரன் நடித்த, அதில் 78 வந்த. இது 2008 வந்த சேரன் நடிப்பில் வெளிவந்தது. நல்ல படம், பசுபதி சேரன். பார்க்காதவர்கள் பாருங்கள், பார்த்தவர்கள் மீண்டும் பாருங்கள். அப்படி ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து கல்யாணி நாயர், கபிலன் வரிகளை எழுத கல்யாணி நாயரது குரலில், வித்யாசாகர் இசையில், எழில் விருப்பத்தில் அந்த பாடல். முதல் பாடல் குகதாஸ் விருப்பத்தில் ஒலிக்க கேட்டீர்கள். இது எழில் விருப்பத்தில்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
0: நேர்களை, பொதுவாக இந்த பங்கர்களுக்குள் ஒளிந்து வாழ்வது என்பது, நிலத்தடி சுரங்கங்களுக்குள் வாழ்வது என்பது தமிழர்களாகிய எங்களுக்கு ஒன்றும் புதுமை அல்ல. நிலத்தடி சுரங்கங்கள், நிலக்கீழ் வீடுகள், பங்கர்கள், இவற்றில் வாழ்க்கை நடத்திய அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆனால் இப்போது துருக்கியிலுள்ள கப்படோசியா குகைகள் மிகப்பெரிய வரலாற்றை பேசுகின்றன. மில்லியன் கணக்கான ஆண்டுகளின் முன்னர் மிகப்பெருமளவிலான மக்கள் இவ்வாறான நிலக்கீழ் சுரங்கங்களை அமைத்து அதற்கு வாழ்ந்த மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை இப்போது கண்டுபிடித்திருக்கின்றார்கள். நிலக்கீழ் நகரமாக அந்த நகரம் இருந்ததென்றும் பல்வேறு அனர்த்தங்களை கொண்டிருக்கக்கூடியது இந்த துருக்கி. துருக்கிக்கு ஒரு பேர் இருக்கிறது, நேர்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நான் இப்போ சொல்லும் போதே நீங்கள் உங்கள் மனங்களில் ஓடிவர். என்ன பேர்? ஐரோப்பாவின் துயரம் என்று சொல்லப்படும் துருக்கி. ஏனென்றால் துருக்கியில் அடிக்கடி இவ்வாறான பாரிய அனர்த்தங்கள் ஏற்படுவதுண்டு. புவிநடுக்கம் போன்ற பல அனர்த்தங்கள் அடிக்கடி ஏற்படுவதுண்டு. கடல் கோளும் ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் அது ஐரோப்பாவின் துயரம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த நாட்டில் மக்கள் நிலக்கீழ் சுரங்கங்களில் வாழ்ந்ததாக இப்போது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதன் அருகே உள்ள இத்தாலியும் மிகப்பெரிய அளவிலான இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட நகரம் என்பது நான் சொல்லி நீங்கள் அறிய தேவையில்லை. மிகப்பெரும் அனர்த்தங்கள் இத்தாலியில் வடக்கு புறம்தான் ஓரளவு விருத்தி பெற்றது. தென்புறம் முழுவதும் எரிமலை குழம்புகளால் ஆனது. விசூவியஸ் என்ற எரிமலை இத்தாலியில் இருக்கின்றது. பாம்பே என்ற நகரம் உலக வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலே மிகப்பெரிய எரிமலை கக்குதல்களால் அழிந்த நகரம். உலகில் எரிமலை பற்றிய வரலாறை புரட்டுவோர்களுக்கு முதலில் வருவது இந்த பாம்பே. அது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்தில் இடம்பெற்ற அழிவு. அந்த இத்தாலி, துருக்கி ஆகிய பிரதேசங்கள் இவ்வாறான மிகப்பெரிய அழிவுகளை வரலாற்று காலந்தொட்டு சந்தித்த பிரதேசங்கள். அந்த பிரதேசங்கள்தான் வரலாற்றின் மிகப்பெரிய நாகரிகங்களை, வரலாறுகளை, எந்த துறையை எடுத்தாலும் இது ரோமர்களுக்குரியது, இது அனட்டோலியன் துருக்கியர்களுக்குரியது என்று நாங்கள் அடையாளம் காட்ட முடியும். நீண்ட தூரம் செல்ல தேவையில்லை. இந்த வீதிகளை அமைக்கின்ற முறையை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், பல்வேறு சட்டங்களை இயற்றுகின்ற முறையை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் ரோமானியர்கள் என்ற அந்த தகவலுடன் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் வாசன், எப்படி இருக்கீங்க?
0: நலன் நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
3: நாங்கள் நலமா இருக்கோம் வாசன். குரல் இலங்கை வரை சந்தோஷமா இருக்கு.
0: இலங்கையில் நிறைய நேர்கள் கேட்கின்றார்கள். எனக்கு எழிலண்டைக்கு வந்து தங்களுடைய ஆக்கள் கேட்கிறேன்னு சொன்னால், ஆனால் எனது நண்பர்கள் பலர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், தெரியும் எனக்கு. இன்னொரு நேர் வரவர் சிவமோகன் என்ற ஒரு நேர் வரவர், அவர் சொல்லுவார் தங்களை வீட்டு அப்பா அம்மா தங்கா அண்ணா எல்லாரும் இருந்து கேப்பிடுவாம் அஞ்சு மணியில இருந்து.
3: ஒபாமா வந்த காலத்துல அவருக்கு ஒரு பட்ட பேர் இருந்தது வந்து மீடியோ கரண்ட் சார். அதே மாதிரிதான் இப்ப விஜய்க்கு மீடியோ கரண்ட் பேர்
0: போடிஞ்சாப்பிடாதான்
3: போகுது. பாட்டு கேப்பம் வந்து கனவா இல்லை காட்டா என்ற அமைதியான பாட்டா கேப்பம்.
0: நல்ல பாடல், படம் தான் என்ன பாடல்லாம் அமைதி, படம் பயங்கரமானது.
3: படம் பயங்கரமான பயங்கரமான
0: என்ன படம், படத்தின் பேர்
3: எனக்கு இவே தான் யாரு அமலாவும் இவரும்
0: நடிச்சு நாகார்ஜுன்.
3: நன்றி
0: நிகழ்ச்சி.
3: தேங்க்யூ. நன்றி.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: நேரம் 5:50. நேர்கள் இணைந்திருப்பது CMR தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸ். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் 9 மணி வரை பயணிக்கலாம். உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகளலாம். அது மட்டுமல்ல, அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் நேர்கள் 6 மணி தொடக்கம் 7 மணி வரை இணைந்திருக்கலாம். அதனை தொடர்ந்து மீண்டும் நேர்களது விருப்ப பாடல்கள். அதனை தொடர்ந்து 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்கள் மனம் கவர்ந்த நில்பதில் சொல் நிகழ்ச்சி. நில்பதில் சொல் நிகழ்ச்சியுடனும் நேர்கள் இணைந்து 9 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். இப்பொழுது நேர்களை நாங்கள் காத்திருக்கும் நேர்களை தொடர்ச்சியாக இணைக்க இருக்கின்றோம். இப்போது இலங்கை பற்றி இன்னொரு செய்தி, குறிப்பாக தற்போது இலங்கையில் மிகப்பெரிய மர்மத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கபில சந்திரசேன, அவரது மரணம் தொடர்பில் பல்வேறு விதமான தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மரணம் குறித்து கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவரது மரணம் ஏற்பட்டது மிகப்பெரிய பல்வேறு விதமான இவருடன் தொடர்புடைய முன்னாள் அரசியல்வாதிகளது தொடர்புகள் தொடர்பாகவும் இப்போது சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன என்ற வகையில், முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா வசிக்கின்ற பகுதியில் அதிகமான செல்வந்தர்கள் வாழுகின்ற ஒரு இடமாக அது காணப்படுகின்றது. அந்த அவரது வீட்டில்தான் கபில சந்திரசேன இறந்து கிடக்க காணப்பட்டார். அவரது இல்லத்தில் CCTV கேமராக்கள் வேலை செய்த போதிலும் இந்த சம்பவத்தை ரெக்கார்ட் பண்ணவில்லை, அதை பதிவு செய்யவில்லை. அந்த பதிவு செய்கின்ற அமைப்பிலிருந்து தரவுகள் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இதனால் அருகிலுள்ள வீட்டார்களிடம், அயல் வீட்டவர்களிடமிருந்து அவ்வாறான CCTV கேமராக்களை இப்போது CID-யினர் பெற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கபில சந்திரசேன தங்கியிருந்த இல்லத்தில் அரவிந்த் டி சில்வாவின் இல்லத்தில் வேலை செய்த அவரது வீட்டு சேவகன் ஒருவர் இப்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் போலீசாரினால். அவரிடமிருந்து பல்வேறு விதமான விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள் இப்போது மேற்கொள்ளப்படுவதனால் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியால் இப்போது மீண்டும் கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் பல்வேறு துப்புகள் துளக்கப்படலாம் என்ற ஒரு நம்பிக்கை CID-னருக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவ்வாறு துப்பு துளக்குகின்ற போது வெளிவருகின்ற உண்மைகள் இன்னும் பல்வேறு தரப்பினரையும் இந்த வழக்கில், இந்த விடயத்தில் சிக்க வைக்குமா என்ற எதிர்பார்ப்பு இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்களை தொடர்ச்சியாக இணைக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் அடுத்து இணைகின்றார். வணக்கம்.
5: வணக்கம். அருண்குமார், எப்படி இருக்கீங்க?
4: ஓ, நலம் அருண்குமார், நன்றி. நீங்கள் எப்படி?
5: நானும் நலமாக இருக்கேன், நன்றி. எனக்கு ஸ்டூடண்ட் நம்பர் 1 திரைப்படத்திலிருந்து விழாமல் இருக்க முடியுமா அந்த பாடலும்?
4: ஸ்டூடண்ட் நம்பர் ஒன், விழாமலே
5: இருக்க முடியுமா?
4: கஷ்டம் தானே,
5: விழுந்தான்.
4: நன்றி நன்றி அருண். நிகழ்ச்சியில் அடுத்ததே வணக்கம்.
1: வணக்கம்
4: எனக்கு
6: தம்பிக்கு எந்த ஒரு படத்துல இருந்து பொன்மானி சங்கீதம் பாட வந்த பாட்டை கேட்போம்.
4: நன்றி நன்றி
6: நன்றி. வணக்கம்
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: மாலை வணக்கம் வாசன் சாரா.
4: சாரா மாலை வணக்கம். வாங்கோ.
7: எனக்கு வந்து இந்த இளையராஜ் 66ஆம் ஆண்டு மே மாதம் தான் முதலாவது பாட்டு அன்னக்கிளி இயற்றினார். 50 வருடங்கள் நிறைவு. அதுக்காக அன்னக்கிளி படத்துல அன்னக்கிளியே அந்த பாட்டு.
4: அவர்தான் அந்த அன்னக்கிளி திரைப்படம் வெளிவந்து இன்று சரியாக 50 வருடம்
7: 50 வருடம்
4: இன்றைய நாள் தானது. 14ஆம் தேதி 5ஆம் மாதம் 1976ஆம் ஆண்டு. நல்ல விஷயம். நன்றி
7: நன்றி.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: நீங்க மாலை வணக்கம் வாசன். நான் சத்யா பேசுறேன்.
4: சத்யா வணக்கம். வாங்கோ. நீங்க எப்படி?
8: நல்ல தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்த இடத்துலயே எல்லாத்தையும் கேட்கக்கூடியதா கிடக்குது. நன்றி. தொடர்ந்து கேட்டுருக்குறேன். எனக்கு இன்னைக்கு வனமகன் படத்துல இருந்து சிலு சிலு வந்து பூங்காட்டு அந்த பாட்டை கேட்கிறேன்.
4: சிலு சிலு என பூங்காட்டு. நன்றி நன்றி சத்யா. நிகழ்ச்சி
8: நன்றி.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் தாரணி கழக்கு. எப்படி இருக்கீங்க?
4: ஓ நலம் தாரணி. நன்றி. நீங்க நலமா?
9: நல்ல சுமா இருக்கும். எங்களுக்கு எங்களோட இந்த சிஎம்ஆர் குரூப்ல எஸ்டிஎஸ் ஒரு குரூப் ஒன்று இருக்குது. சாரா தாரணி சத்யா மூன்று பேரும் அடுத்தடுத்து வந்துருக்காங்க.
4: ஓ ஓ
9: எனக்கு பாட்டு வந்து மாயி படத்துல இருந்து நிலவை வாங்கினதை கேட்போம். எல்லாரும் கேட்ட பாட்டெல்லாம் அந்த மாதிரி பாட்டு கண்டினியூஸா கேட்டுருக்கோம்.
4: நாங்கள் நேர்கள கையில விடுறது பாட்டு தெரிவுக்கு. நல்ல பாடல்,
9: நல்ல பாடு, வித்தியாசமானதா இருக்கும். வித்தியாசமா கேட்டுருக்கலாம்.
4: நன்றி நன்றி தாரணி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் பவான்.
4: நலம். நன்றி. நீங்கள் எப்படி?
10: என்ன
4: பாடல்?
10: எனக்கு வந்து மோனராம் படத்துல இருந்து மன்றம் வந்து சென்றலுக்கு அந்த படக்கம்.
4: ஓ இன்னும் அந்த தென்றல் மன்றம் வருது இல்லையே, என்ன மஞ்சம் வருது இல்ல, எவ்வளவு காலமா நாங்கள் கேட்கிறோம்
10: என்ன.
4: நன்றி நன்றி
10: நன்றி.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் வாசன். காந்தி.
4: காந்தி வாங்கோ.
11: எனக்கு வந்து புதிய மன்னர் படத்திலிருந்து வானில் ஏணி போட்டு.
4: வானில் ஏறி போட்ட
11: ஏணி போட்டு
4: கொடிகட்டு
11: கொடிகட்டு. அதுக்கு முன்ன கூட எங்களுக்கு முதல்ல சங்கம் இல்லையோ
4: கண்டுபிடிக்கணும். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம் வாசன். நான் மாலதி.
4: மாலதி வணக்கம். வாங்கோ.
12: நலமாக இருக்கிறீங்களா?
4: நலம் நலம். நீங்கள் எப்படி?
12: நானும் நலமாக இருக்கின்றேன். எனக்கு பொக்கிஷம் படத்துல இருந்து நிலா நீ வானம் காற்று மலை.
4: பொக்கிஷம் சேரண்ட மற்றொரு படம். நன்றி
12: நன்றி நன்றி.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம். நான் வினோ பேசுறேன்.
4: ஓ டினோ. என்ன
13: என்ன
4: பாடல்?
13: ஸ்டார் திரைப்படத்துல இருந்து தோம் கருவில் இருந்தோம்.
4: நல்ல பாடல், நல்ல பாடல். தோம் கருவில் இருந்தோம், சங்கர் மகாதேவன் நினைக்கிறேன். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
13: நன்றி, வணக்கம்.
4: நன்றி. ஆமாம், நேர்களது பாடல்கள் எங்களது அடுத்து வரும் நிகழ்ச்சி போதாது. இத்தனை நேர்களது பாடல்கள், தாரணி, மூர்த்தி, அருண், இதயன், சாரா, சத்யா, பவான், காந்தி, மாலதி, வினோ என்று அத்தனை நேர்களது பாடல்களும் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகும். நேர்கள் இணைந்திருக்கலாம். எங்களது வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம், சொல்லுங்கள், யார் பேச?
1: வணக்கம், வெண்பா.
4: வெண்பா, பாருங்கள்,
1: நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற கிரெடிட் வந்து எங்களையும் பாதிக்குது. இப்ப நாங்களும் உங்களுக்கு மேல கவனமா கதைக்கணும், கதைக்கிறது
4: எல்லாரும் கவனமா கதை. இனிமேல் வந்து சும்மா உருட்டல் பிரட்டல் கதைகள் கதைய கூடாது.
1: எனக்கு
4: ஒரு கிரெடிட் தான் நேர்களுக்கு, இத்தனை நேர்களை வந்து எல்லாரும் செவி மடிக்கணும். நீங்கள் எல்லாம் வந்து விடை சொல்லுவது, நல்ல கருத்துக்களை
1: சொல்லலாம்.
4: என்ன பாடு?
1: எனக்கு ரத்த ரோஜா படத்துல இருந்து உண்மை பாடாத நாவம் உங்களுக்கு தானது.
4: இரட்டை ரோஜா, அதுல என்ன பாடல்? உனை
1: பாடாத நாவம் உலகராஜா என்ற பாடல்.
4: உனை பாடாத
1: நாவம் நாவல்ல,
4: நாவும் நாவல்ல. சரி,
1: நன்றி.
4: அந்த பாடல் மொழிக்கும் நன்றி. வெண்பா நிகழ்ச்சியில் இணைந்தார்,
1: நன்றி.
4: ஆமாம், நேர்களது பாடல்கள் எங்களது நிகழ்ச்சியின் அடுத்த மணித்தியாலம், அதற்கு அடுத்த மணித்தியாலம், அடுத்த 9 மணி வரை ஒழிக்கும். அதற்கிடையில் நாங்கள் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை இணைகின்ற நேர்களது விருப்ப பாடல்களையும் இணைத்துக் கொள்வோம். அத்தனை நேர்களது பாடல்களும் இன்றைய நிகழ்ச்சிகளில் ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 6:01. இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இடம்பெறும்.
14: மணித்தியால செய்திகள், CMR Tamil HD Hourly News. வெள்ள நீரில் மூழ்கிய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பெலிபென்ன நுழைவு பாதைகளை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த பகுதியில் அமைந்துள்ள அழுத்கம மத்துக்கம வீதி வெள்ள நீரில் மூழ்கியதன் காரணமாக கொழும்பு நோக்கி நுழையும் வாயில், கொழும்பிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் மற்றும் காலியிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் என்பன தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன. சொகுசு வாகனங்கள் மற்றும் சிறிய ரக வாகனங்களின் போக்குவரத்து இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது வெள்ள நீர் வடிந்துள்ளமையால் அனைத்து வாகன போக்குவரத்துகளுக்காகவும் வெளிப்பென்ன இடைமாறல் மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் மற்றும் சட்டத்துக்கு மேல் எவரும் இல்லை என்ற ஜனாதிபதியின் கூற்று உண்மையானதாக இருந்தால் முறைகேடுகளுடன் தொடர்புடைய அனைவரும் பாரபட்சமின்றி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கஸ்பேவாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சமநீதி என்ற கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டுமாயின் நிதி மற்றும் நிர்வாக ரீதியிலான பாரிய முறைகேடுகள் குறித்து உரிய சட்ட ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டுமென நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார். மேலும் நிலக்கரி இறக்குமதியின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள், அரசாங்கத்தின் நிதி கொடுக்கல் வாங்கல்களில் நிலவும் மர்மங்கள், சந்தேக நபர்களை வற்புறுத்தி வாக்குமூலங்களை பெறும் நடவடிக்கைகள் மற்றும் அதன் பாரதூரமான விளைவுகள் குறித்து அவர் தனது கவலையை வெளியிட்டார். தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் பொதுமக்களையும் சிறு வணிகர்களையும் கடுமையாக பாதித்துள்ளதாக இதன்போது அவர் சாடினார். அரசாங்கம் தனது தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதுடன் அரசு நிறுவனங்களுக்குள் பொறுப்புக்கூறல் மற்றும் சிறந்த நிர்வாகம் சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனநாயக ரீதியிலான சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டுமெனவும் அரசியல் ரீதியான அச்சுறுத்தல்கள் மற்றும் பழிவாங்கல்களில் தவிர்க்கப்பட்டு சட்ட அமுலாக்களில் நியாயத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டுமெனவும் நாமல் ராஜபக்ச தனது உரையில் மேலும் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் அவருடன் செல்லும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படவுள்ளது. எரிபொருள் வாங்குவதற்காக செலவிடப்படும் அந்நிய செலவாணியை எரிபொருளை சேமிப்பதன் மூலம் மிச்சப்படுத்தலாம் என்று அண்மையில் பிரதமர் தெரிவித்திருந்தார். எரிபொருள் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறு நாட்டு மக்களை அறிவுறுத்திய நிலையில் தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்கவும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இந்த நிலையில் தமது சிறப்பு பாதுகாப்பு குழுவுக்கு பிரதமரின் அறிவுறுத்தலின்படி அவரது பாதுகாப்பு வாகனங்கள் பாதியாக குறைக்கப்படவுள்ளன. பிரதமரை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று ராஜஸ்தான், குஜராத், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களும் தங்கள் கன்வாய் எண்ணிக்கையை பாதியாக குறைத்துள்ளனர். விமான எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து ஏர் இந்தியா நிறுவனம் தனது விமான சேவைகளின் எண்ணிக்கையை குறைக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி சென்னை, சிங்கப்பூர், டெல்லி நியூயார்க், டெல்லி சிக்காகோ, மும்பை நியூயார்க் உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்களில் ஆகஸ்ட் வரை விமான சேவைகளை ஏர் இந்தியா குறைத்து அறிவித்துள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் செலவுகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மை நிலவும் இக்காலகட்டத்தில் 4 புதிய காற்றாலை பண்ணைகள் மாகாணத்தின் எரிசக்தி இறையாண்மையை வலுப்படுத்தும் என்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் எரிசக்தி மற்றும் காலநிலை மாற்ற தீர்வுகளுக்கு பொறுப்பான அமைச்சர் கூறியுள்ளார். மாகாணத்தின் வடக்கு பகுதியில் உள்ள 3 திட்டங்களும், பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வெஸ்ட் கெலோனா அருகே உள்ள 1 திட்டமும் 350,000 வீடுகளுக்கு மின்சாரம் வழங்க போதுமான மின்சாரத்தை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் எரிசக்தி மலிவு விலையில் கிடைக்கச் செய்யும் என்றும் மேலும் 4.3 பில்லியன் டாலர் தனியார் முதலீட்டை ஈர்க்கும் என்றும் அமைச்சர் ஏட்ரியன் டேக்ஸ் தெரிவித்தார். இவை அனைத்தும் வியத்தகு பெரிய திட்டங்கள் என்றும் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். மின்சாரத்தை சேமிப்பதற்காக பாடசாலை நாட்களை குறைத்த நாடுகள் உலகெங்கிலும் உள்ளன. இத்தகைய சூழ்நிலைகள் எரிசக்தி விடயத்தில் பிரிட்டிஷ் கொலம்பியா மேலும் தற்சார்புடன் செயல்பட வேண்டும் என்றும், காற்று மற்றும் சூரிய ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்றும் கோருகின்றன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு தன்னுடன் விஜயம் மேற்கொண்டிருக்கும் எலான் மாஸ்க், ஜேன்சன் ஹோவாங் மற்றும் டிம் குக் உள்ளிட்ட முன்னணி வணிக நிர்வாகிகளின் பிரதிநிதி குழுவானது நாட்டுக்கு மரியாதை செலுத்தவும் மற்றும் வணிக உறவுகளை விரிவுபடுத்தவும் வந்துள்ளதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகின் மிகச்சிறந்த 30 வணிக தலைவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். அவர்கள் ஒவ்வொருவரும் இதற்கு சம்மதம் தெரிவித்தனர். நிறுவனத்தின் 2 நிலை அல்லது 3 நிலை நிர்வாகிகளை நான் விரும்பவில்லை. எனக்கு தேவைப்பட்டது அந்தந்த நிறுவனங்களின் உச்சபட்ச தலைவர்கள் மட்டுமே என டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இன்று அவர்கள் உங்களுக்கும் சீனாவுக்கும் மரியாதை செலுத்துவதற்காக இங்கே வருகை தந்துள்ளனர். மேலும் வர்த்தகம் மற்றும் வணிக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். எங்கள் தரப்பில் இருந்தும் இந்த உறவு முழுமையாக பரஸ்பர தன்மையுடன் அமையும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
15: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நேர்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே மே 18 முள்ளி வாய்க்கால் நினைவு தினத்தை இன படுகொலை தினமாக முதலமைச்சர் விஜய் தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆதரவுடன் வன்னியரசு வலியுறுத்தியிருக்கின்றார். நேற்று சட்டசபையில் பேசும்பொழுது நேற்று 13ஆம் தேதி தமிழக முதல்வர் விஜய் முன்னிலையில் சட்டசபையில் மேற்கொண்டவாறு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அவர் பல்வேறு விதமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். இலங்கையில் கடந்த 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற இனப்படுகொலையை உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களுக்கு கொண்டு சேர்க்கும் கடமை இருக்கின்றது. எதிர்வரும் 18ஆம் தேதியை இன அழிப்பு தினமாக அறிவிக்குமாறு கட்சி சார்பில் நாம் தமிழக சட்டசபையில் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். அதனை தமிழக முதல்வர் விஜய் காது கொடுத்து கேட்கும் வகையில் இருந்தார். இனப்படுகொலை நடந்த சமயத்தில் இலங்கையில் நான் இருந்தேன் என்று வன்னியரசு சொல்கின்றார். அதன் பின்னரே படகு மூலம் இந்தியாவுக்கு சென்றேன். இதனால் இலங்கை தமிழர்களின் வழிகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதுபோன்று தமிழக அரசியலில் என்னென்ன விடயங்களை இலங்கை தமிழர்களுக்கு சார்பாக இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து அறிந்து மே 18ஆம் தேதி இன அழிப்பு வாரமாக பிரகடனம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இப்போது தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றோம் என்ற தனது அந்த கருத்தினை வன்னியரசு மீண்டும் சட்டசபைக்கு வெளியில் வந்தும் வலியுறுத்தி தெரிவித்திருக்கின்றார். நேரம் 6:09. இந்த வேளையில் அருண்குமார் விரும்பி கேட்டு பாடு.

0: அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 6:14 நேர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்து
1: வணக்கம். This is Midhun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5% இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: Jewelers.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்களை இந்த வேளையில் நாங்கள் ஜார்ஜ் வாஷிங்டன் முதல் டொனால்ட் ட்ரம்ப் வரை என்ற தொடருடன் இணைந்திருக்க போகின்றோம். இந்த தொடரை எப்போது தொடங்கினமோ தெரியவில்லை நேர்களே. தொடர்ந்து அமெரிக்காவில் தொடர் சிக்கல்களாகத்தான் இருக்கின்றது. சிக்கல் சிங்காரமாக அந்த நாடு இப்போது மாறி இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் கடந்த வாரம் அமெரிக்காவின் மிக முக்கியமான ஜார்ஜ் H.W. புஷ் அமெரிக்க ஜனாதிபதி ஆகி அவரது காலத்தில் இடம்பெற்ற பல்வேறு விதமான விடயங்கள், குவைத் சுதந்திரம் அடைந்தது, ஈராக் மீதான தடைகள் தொடர்ந்தது, சதாம் ஹுசைன் பலவீனம் அடைந்தாலும் ஆட்சியில் தொடர்ந்து நீடித்தது, சோவியத் ஒன்றியம் என்ற மிக பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யம் உதிர்ந்து போனது 15 பாகங்களாக உதிர்ந்து போன அந்த விடயங்கள், இவை பற்றியெல்லாம் கடந்த வாரம் பார்த்தோம். இன்றைய நாளிலே நாங்கள் ஜார்ஜ் H.W. புஷ் அவர்களின் பின் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்தவர் யார் என்று நேர்களுக்கு புரியும். பில் கிளிங்டன் ஆட்சிக்கு வந்தார். அவர் 1993 முதல் 2001 வரை 2 முறை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பெருமை பெறுகின்றார். அவர் ஜார்ஜ் H.W. புஷ் அவர்களை 1992 தேர்தலில் தோற்கடித்தார். அவரின் ஆட்சியின் முக்கிய அம்சங்கள் என்று சொன்னால், அமெரிக்க பொருளாதார வளர்ச்சி இவரது காலத்தில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. இணையம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமடைந்தார். இணைய வளர்ச்சி புரட்சி ஏற்பட்டவரிடம் நேர்களுக்கு தெரியும். 1994 இலங்கையை தொடர்படுத்தினால் தெரியும். 1994 சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்க இலங்கையில் ஜனாதிபதியாக இருந்தவர். அந்த 1994 தான் இலங்கை முதல் இணைய வசதி பெறுகின்றார். இணைய வசதியை முதலில் இலங்கை 1994 தான் பெற்றது. நீங்கள் பலருக்கு நினைவிருக்கலாம், கனடாவில் இருப்பவர்கள் பலர் அந்த இணைய வசதிக்கு பின்னர் தான் நீங்கள் இணையத்தின் மூலம் இலகுவாக பேசக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பெற்றீர்கள். அதற்கு முன்னர் அப்படி பேச முடியாது. அது 1994 இடம்பெற்றது. இதே காலப்பகுதியில் அமெரிக்காவிலும் பல்வேறு விதமான இந்த இணைய புரட்சிகள் ஏற்பட்டன. தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமடைந்தது. வேலை வாய்ப்புகள் அமெரிக்காவில் அதிகரித்தன. ஆனால் பின்னர் மோனிகா லிவிங்ஸி என்ற அந்த மோனிகாவின் விவகாரம் எல்லோருக்கும் தெரியும். காரணமாக பெரிய அரசியல் சர்ச்சை ஏற்பட்டது. இப்போது நேர்களது விருப்ப பாடல் இல்லாவிட்டால் கணக்க பாடல் போடுவேன் நான் இது இந்த கட்டுரை தொடர்பில். நிறைய இருக்கு பாடல்கள், ஆனால் என்ன செய்வது, நாங்கள் கட்டென்று கிடக்கின்றோம் நேர்களது விருப்ப பாடல்களால். மோனிகா லிவிங்ஸி விவகாரம் காரணமாக பெரிய அரசியல் சர்ச்சை ஏற்பட்டது. அந்த சர்ச்சை இன்று வரை பில் கிளிங்டன் ஆட்சி தொடர்பில், அவரது சிறப்புகள் தொடர்பில் ஒரு கருப்பு மையாக பொட்டாக மாறியிருக்கின்றது. பில் கிளிங்டன் அவர்களின் ஆட்சி 1993 தொடங்கி 2001 வரை நீடித்தது. 2 முறை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர். அமெரிக்காவின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மிகவும் நினைவு கூறப்படுபவர். மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை இவரது ஆட்சி காலத்தில் அமெரிக்கா கண்டது. 90களில் அமெரிக்க பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சி அடைந்தது. வேலை வாய்ப்புகள் மில்லியன் கணக்கில் உருவானது. பங்குச்சந்தை உயர்வு பாரிய அளவில் ஏற்பட்டது. குறிப்பாக இன்டர்நெட் பூம் என்று சொல்லக்கூடிய ஐடி வளர்ச்சி அபரிமிதமாக இருந்தது. அதேபோல் அமெரிக்காவின் வரவு செலவு திட்டம் சர்ப்ளஸ் என்று சொல்வார்கள், ஒரு சாதக நிலையை காட்டியது. இலங்கை போன்ற நாடுகளில் பட்ஜெட் ஒரு நாளும் சாதக நிலையை காட்டியதில்லை. 54 55 அந்த ஒரு வருட ஆண்டு அறிக்கையில் தான் சாதக நிலைமை இருந்தது. இலங்கையின் பட்ஜெட் வரவு செலவு திட்டம், இவரது ஆட்சி காலத்தில் அமெரிக்காவின் வரவு செலவு திட்டம் சாதக நிலையை காட்டியது. அமெரிக்க அரசு பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருமான செலவை விட அந்த நாட்டின் செலவை விட வருமானம் அதிகரிப்பை காட்டியது பில் கிளிங்டன் காலத்தில். தேசிய கடன் வளர்ச்சி கட்டுப்படுத்தப்பட்டது. இன்டர்நெட் பொதுமக்கள் மத்தியில் வேகமாக பரவியது இவரது காலத்தில். மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் போன்ற நிறுவனங்களின் வளர்ச்சி அபரிமிதமாக இருந்தது. சிலிக்கோன் வேலி என்று சொல்லக்கூடிய உலக தொழில்நுட்ப மையம், இன்றும் உலகத்தில் சிலிக்கோன் வேலி என்று சொன்னால் இந்த நவீன தொழில்நுட்பத்தின் உறைவிடம் என்று சொல்வார்கள். கலிஃபோர்னியாவில் இருக்கின்றது. நவீன தொழில்நுட்ப என்று சொன்னால் சிலிக்கோன் வேலியை தான் சொல்வார்கள். கலிஃபோர்னியாவில் அமெரிக்காவில் இருக்கின்றது. அது உலகத்தின் மிகப்பெரிய
நவீன தொழில்நுட்ப உலகத்தின் மையமாக மாறியது. இப்படி பல விடயங்கள் இவரது காலத்தில் ஏற்பட்டன. நேட்டோ இன்றைக்கு எப்படி டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ என்ற தாபனத்தை காலால் மிதித்து உதைத்து உதறி தள்ளி கொண்டிருக்கின்றாரோ, அந்த நேட்டோ தாபனம் பில் கிளிண்டன் காலத்தில் மிக பெருமளவில் விரிவாக்கம் அடைந்தது. கொசோவோ என்று சொல்லக்கூடிய யூகோஸ்லாவிய நாடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிரதேசம், அந்த கொசோவோ முரண்பாடுகள் பிரச்சனைகளில் பில் கிளிண்டன் தலையிட்டார். நெஃப்தா என்ற ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. மிக முக்கியமானது. நேர்களை, இன்று கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார வரி சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கக்கூடியது இந்த நெஃப்டா உடன்படிக்கை என்று சொல்லலாம். அந்த நெஃப்டா உடன்படிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் மீறுகிறார் என்று அடிக்கடி பல பொருளியல் நிபுணர்கள் பேசுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த நெஃப்டா என்பது நோர்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்று சொல்லப்படும். மூன்று நாடுகளுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு இடையில் அந்த நெஃப்டா நடைமுறைக்கு வந்தது பில் கிளிண்டன் ஆட்சி காலத்தில். யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, மெக்சிகோ இடையிலான வர்த்தகம் இந்த நெஃப்டா உடன்படிக்கை காரணமாக மிக பெருமளவில் விரிவடைந்தது. எப்படி? ஐரோப்பிய பொருளாதார சமூகத்துக்குள் எஃப்டா என்ற அமைப்பு, எஃப்டா என்பது யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன். இப்படி பல நாடுகள், பிராந்திய நாடுகளுக்கு இடையில் இந்த ஒப்பந்தங்கள் இருக்கின்றது. சார்க் பிராந்திய நாடுகளுக்கு இடையில் செஃப்டா என்ற உடன்படிக்கை இந்த காலத்தில் வந்தது. யூரோப்பியன் நாடுகளுக்கு இடையில் எஃப்டா என்ற உடன்படிக்கை வந்தது. அதே போல் வட அமெரிக்க நாடுகளுக்கு இடையில் நெஃப்டா, இப்படி ஒவ்வொரு பிராந்தியத்துக்கு இடையிலும் வந்தது. உண்டைன்னு சொல்லிக் கொண்டிருக்கல அது நேர்களே, அதே பேச்சா போயிடும். என்ற வகையில் இந்த நெஃப்டா உடன்படிக்கை இந்த நாடுகளுக்கு இடையில் வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்தது. அப்படி பல விடயங்கள் இந்த பில் கிளிண்டன் அவர்களது ஆட்சி காலத்தில் அமெரிக்காவில் ஏற்பட்டது. அவரை பற்றிய மேலதிக விடயங்களை வருகின்ற வாரம் பேசுவோம். தொடர்ந்து நாங்கள் ஒரு பாடலுடன் இணைந்திருப்போம். இது என் விரும்பி கேட்ட பாடல் பையா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஸ்டியின் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். சிஎம்ஆர் வானொலி உலக அளவில் பல நாடுகளை சென்றடைவதை நேர்கள் அறிவீர்கள். பொதுவாக உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழர்கள் எல்லாம் அங்கு வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த சிஎம்ஆர் வானொலி புகழ் பெற்றது என்பது பலருக்கு தெரியும். 25 வருடங்கள் வரலாறு கொண்ட சிஎம்ஆர் வானொலியை இன்று நேற்றல்ல மிக நீண்ட காலமாக, குறிப்பாக எங்களது தமிழர் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பரவலாக உலகெங்கும் வசிக்க தொடங்கிய காலத்திலிருந்து இது மிக பெருமளவிலான நேயர்களை உலக ரீதியில் பல நாடுகளிலும் தன்னகத்தை கொண்டிருக்கின்றது என்பதை இந்த வேளையிலே பெருமையுடன் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பகுதிக்குள் செல்வோம்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? Suzanne.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
7: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
0: நேர்களை, பொதுவாக உலகத்தில் இன்று பணம் பறிக்கின்ற கும்பல்கள் பல பல்வேறு ரூபங்களில் இப்போது முளைவிட்டிருக்கின்றார்கள். இலங்கையில் பல வகையில் இப்போது பண மோசடிகள் இடம்பெற்று வருவதை நேர்கள் அறிவீர்கள். இப்பொழுது இலங்கையில் பல நிறுவனங்களது பணங்கள் பல்வேறு விதமான மோசடி கும்பல்களால் கபலீகரம் செய்யப்பட்டு வருகின்றன. அது அரசாங்க பணமாக இருக்கலாம், தனியார் பணங்களாக இருக்கலாம். அது மட்டுமல்ல, பல்வேறு அதிகாரிகளும் இவ்வாறான பண கொள்ளைகளில் அபரிமிதமாக ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லலாம். இப்போது NDB வங்கியில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இலங்கையின் சுங்க திணைக்களத்தை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி 98 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டதாக சொல்லி, சுங்க திணைக்களத்துக்குரிய பணத்தை கொள்ளையிட்டதாக சொல்லி இப்போது அவரது மேல் பல விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதைவிட கிளிநொச்சியில் 25 வயது ஆண், 20 வயது பெண், இருவரும் குடும்பம், கணவன் மனைவி தம்பதிகள், இவர்கள் 70 லட்சத்துக்கு மேற்பட்ட பணத்தை பொருட்களை கிளிநொச்சி நகரமெங்கும் பகல் பொழுதில் வீடு வீடாக சென்று கொள்ளையடித்து வைத்திருந்ததாகவும் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்படி பல மோசடிகள் அரங்கேறி வருகின்றன. வீட்டுக்கு வீடு இவ்வாறான தொடர் சம்பவங்கள் இப்போது இலங்கையை பொறுத்தவரை நடைபெறுவது சகஜமாகிவிட்டது. இலங்கையில் வாடகைக்கு வீடுகளை கொடுப்போர், வாடகைக்கு நமது கட்டட தொகுதிகளை வழங்குவோர் தொடர்பில் இப்போது போலீசார் அதிக கவனம் செலுத்துகின்றார்கள். என்றால் வெளிநாட்டு பிரஜைகள் விசா அனுமதியின்றி வெளிநாடுகளிலிருந்து வந்து தங்கியிருக்கின்ற பல தென்கிழக்காசிய நாட்டவர்கள் இலங்கையில் இப்போது கைது செய்யப்பட்ட வண்ணம் இருக்கின்றார்கள்.

அனுமதியின்றி தங்கியிருந்து இவ்வாறான இணையவழி மோசடிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இன்னொரு பூகம்பம் இலங்கையில் கிளம்பியிருக்கின்றது. பொதுவாக இந்த பெண்களின் நிர்வாண படங்கள் அல்லது பெண்கள் தொடர்பான சில அந்தரங்க படங்கள், இவற்றை வைத்து கொண்டு அந்த குறித்த பெண்ணை மிரட்டி பணம் சம்பாதிக்கின்ற ஒரு கும்பலும் இப்போது இலங்கையில் உருவாகி இருக்கின்றது. அது பொதுவாக ஆண்கள் என்று நினைப்போம், ஆனால் பெண்களே பெண்கள் தொடர்பான சில அரைகுறை படங்களை வைத்து கொண்டு அந்த படங்களை தாம் இணையத்தில் பதிவிடுவோம், முகப்புத்தகத்தில் பதிவிடுவோம் என்று மிரட்டி பணம் பறிக்கின்ற நிலைமைகள் இப்போது ஆரம்பமாகி இருக்கின்றன. இதே நாங்கள் இங்கே சொல்கின்றோம் என்றால், வெளிநாடுகளிலிருந்து உள்ளூருக்கு செல்கின்ற எமது நாடுகளுக்குள் செல்கின்றவர்கள் அங்கிருப்பவர்களை நம்பி தமது தொலைபேசிகள், தமது சில படங்கள் போன்றவற்றை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டு பின்னர் அவர்கள் நாடு திரும்பிய பின்னர் அவர்களோ அல்லது அவர்களுக்கு சார்பானவர்களிடம் அந்த படங்களை காட்டி இவை தொடர்பாக பணம் பறிக்கின்ற ஒரு முயற்சி இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே எந்த காரணம் கொண்டு யாரை நீங்கள் யாரையுமே பெரிதாக நம்பி உங்களது தொலைபேசியில் இருக்கக்கூடிய சில உங்களுக்கே உரித்தான சில விடயங்கள் போன்றவற்றை மற்றவர்களிடம் ஒப்படைக்கக்கூடாது என்பதை இப்போது இலங்கை போலீசார் பலருக்கும், குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து வருவோருக்கு அறிவுறுத்தி வருகின்றார்கள். வடமேல் மாகாணத்தில் ஒரு சம்பவம் இன்று கண்டறியப்பட்டிருக்கின்றது. ஒரு வடமேல் மாகாணத்தில் யுவதியின் அந்தரங்க படங்களை வைத்திருந்து பணம் பறித்து வந்த ஒருவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது அந்தரங்க படங்களை தான் இணையத்தில் பதிவிடுவேன், ஃபேஸ்புக்கில் பதிவிடுவேன், வாட்ஸ்அப்பில் பதிவிடுவேன் என்று தொடர்ச்சியாக மிரட்டி ஒரு பெண்ணை இவ்வாறு மிரட்டி பணம் பறித்து வந்த போது அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண், ஆரம்பத்தில் சில பணத்தை தரவில்லை என்றால் இணையத்தில் வெளியிடுவேன் என்று மிரட்டியதனால் லட்சக்கணக்கில் இவர் தனது பணத்தை, தன்னுடைய கௌரவம் முக்கியம் என்று நினைந்து தனது கௌரவம் பாதிப்படையும் என்ற அச்சத்தில் லட்சக்கணக்கான பணத்தை அந்த பெண்ணின் வங்கிக்கு செலுத்தியுள்ளார். ஆனால் இந்த மிரட்டல் தொடர்ந்திருக்கின்றது, திரைப்பட பாணியில் தொடர்ந்திருக்கின்றது. இதன் காரணமாக வேறு வழியின்றி அந்த பெண் காவல்துறையை நாடியிருக்கின்றார். தொழில்நுட்ப ரீதியாக விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் மோசடியில் ஈடுபட்டது யார் என்று இப்போது கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அது வேறு யாருமல்ல, ஒரு பெண்தான். ஆனால் அவரது வயதை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு 62 வயது பெண், ஏறத்தாழ ஒரு ஆச்சி வயது என்று சொல்லலாம், அம்மம்மா வயது என்று சொல்லலாம், 62 வயது பெண்தான் இவ்வாறு மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றார். இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே வயதானவர்கள் என்று கருதி அவர்களிடம் உங்களது இவ்வாறான படங்களையோ அல்லது தகவல்களை கூட, படங்கள் மட்டுமல்ல உங்களது தொலைபேசி தொடர்பான தகவல்கள், உங்களது வங்கி கணக்கிலக்கங்கள் தொடர்பான தகவல்கள், அந்தரங்க விடயங்கள் போன்றவற்றை இவ்வாறானவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது இணைய உலகம், இந்த இணைய உலகத்தில் எதுவும் நடைபெறலாம் என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் அறிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் இந்த விடயத்தை பகிர்ந்து கொண்டோம். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே நாங்கள் சாரா விரும்பி கேட்ட பாடலுடன் இணைந்திருப்போம். அவர் அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டார். அன்னக்கிளி தந்த இசைஞானியின் 50வது வருட அந்த பதிவாக இந்த பாடல் ஒலிக்கின்றார்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-5-6-7-2-0-0.
2: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். And you're listening to 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. Enjoy.

ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல். டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் Mega Sale.

உறுப்பினர்களை மேற்காசியாவில் இடம்பெறுகின்ற போர் பதற்றத்துக்கு மத்தியில் இப்போது சீனா சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்த நாட்டு அதிபர் சிஜி பிங்கை சந்தித்து பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. மூன்று நாள் அரசு முறை பயணமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அண்டை நாடான சீனாவுக்கு சென்றிருப்பது நேர்கள் அறிந்ததே. 20 தொடர்ச்சியாக 2 மணி நேர பேச்சுவார்த்தை ஒன்று முதல் நாளில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. தொடர்ந்து நீடிக்கும் ஈரான் போர், ஹோர்முஸ் ஜலசந்தி முடக்கம், எரிசக்தி தட்டுப்பாடு போன்ற பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் சீனா சென்றடைந்திருக்கின்றார் டொனால்டு டிரம்ப். அது மட்டுமல்ல, நேர்களே, அந்த நாட்டில் தலைவர் சிஜி பிங்கை சந்தித்து பேசிய போது காரசாரமான பல பேச்சுக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நேருக்கு நேராகவே சில முட்டுக்கட்டைகளை பேச்சுக்களை சிஜி பிங் அமெரிக்க அதிபருக்கு மிக துணிகரமாக சொல்லியிருக்கின்றார். சீன அதிபர் ஒருவர் அமெரிக்க அதிபரை பார்த்து இவ்வாறு நேருக்கு நேராக பல விடயங்களை சொல்வார்கள், முகத்துக்கு நேராக சொல்லுகின்ற முறை இது ஒரு புது விடயமாக இப்போது பார்க்கப்படுகின்றது. அந்தளவு தூரம் சீனா தன்னை பலப்படுத்தி இருக்கின்றது என்று அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றார்கள். அந்த விடயம் என்னவென்றால், நீங்கள் என்ன உறவையும் எங்களுடன் மேற்கொள்ளலாம், ஆனால் தாய்வான் தொடர்பில் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய உறவு மிக முக்கியமாக இருக்க வேண்டும். தாய்வான் என்பது சீன நாட்டுக்கு சொந்தமானது. தாய்வான் உரிமை கோரலில் சீனாவுக்கு எதிராக நீங்கள் தொழிற்பட்டால் அமெரிக்காவுடன் எந்த உறவுகளையும் நாங்கள் வைத்துக்கொள்ள தயாரில்லை என்பது போல சிஜி பிங் இப்போது அமெரிக்க அதிபருக்கு நேர்பட தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த சந்திப்பு 2017 டிரம்ப் சீனாவுக்கு சென்றிருந்தார். அதற்கு பின் ஏறத்தாழ் ஒரு தசாப்தம், 10 வருடங்களுக்கு பின் அமெரிக்க அதிபர் ஒருவர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்பதால் உலக நாடுகள் பலவற்றின் கவனத்தை இது ஈர்த்திருக்கின்ற நிலையில் சீன அதிபர் சிஜி பிங்குடன் முக்கிய பேச்சு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கு டொனால்டு டிரம்பின் அந்த வருகை, அவரது பயணம், சீனாவுக்கான பயணம் பெரும்பாலும் ஒரு வர்த்தக ரீதியான பயணமாக கருதப்படுகின்றது. நீண்ட காலமாக நீடிக்கும் தாய்வானுக்கு சீனா உரிமை கோரும் விவகாரம் மற்றும் சீனாவின் கனிம ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் குறித்து பேச்சு நடத்தப்படுவதாக கூறப்படுகின்றது. அதிபர் டிரம்புடன் அமெரிக்காவின் முன்னணி தொழில் அதிபர்களும் சீனா சென்றிருக்கின்றார்கள் என்பது நேர்கள் அறிந்தது. டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க், அப்பிள் நிறுவன தலைமை அதிகாரி டிம் ஹுக் போன்றவர்கள் இந்த பயணத்தில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இவர்கள் உடனே அவரது இந்த பயணம் சீனாவுடனான பொருளாதார உறவில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று இப்போது சொல்லப்படுகின்றனர். இதற்கிடையில் தான் நாங்கள் ஒரு விடயத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நேர்களே. சீனாவுடன் அமெரிக்கா இப்போது நெருக்கமான பொருளாதார வர்த்தக உறவுகளை மேற்கொள்ள முனைவதன் நோக்கம் எமது நாட்டின் அதிபர் பிரதமர் மார்க்கானியின் நகர்த்தல்களை தோற்கடிப்பதற்காகவும் இருக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக 50 ஆண்டுகளுக்கு மேலான தொடர்ச்சியான வர்த்தகம், முதலீடுகள், கலாச்சார பரிமாற்றத்துக்கு பிறகு சீனாவில் வணிகம் செய்வதற்கான சிறந்த வாய்ப்புகளின் வாசலில் கனடா இப்போது நிற்கின்றது. விரைவான ஒரு துறை விரிவாக்கங்கள், வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக உள்நாட்டு நுகர்வு மீது அதிகரித்த கவனம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் சீனாவும் கனடாவும் மீண்டும் உறுதி பூண்டுள்ள செய்தி நேர்களை ஏற்கனவே அறிந்ததுதான். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கனேடிய பிரதமர் மார்க்கானி சீனா விஜயம் செய்திருந்தார். அந்த விஜயத்தின் போது மாபெரும் சந்தை மறுவரையறை என்ற மிகப்பெரிய ஒரு மாற்றம் சீனா மற்றும் கனேடிய வர்த்தக உறவுகளில் ஏற்பட்டது. இந்த வர்த்தக உறவில் ஏற்பட்டுள்ள புதிய முன்னேற்றங்கள் கனேடிய ஏற்றுமதியாளர்களுக்கு நமது 2வது பெரிய ஏற்றுமதி சந்தையை சிறப்பாக அணுக வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதமர் மார்க்கானி 2026 ஜனவரி 14 முதல் 16 வரை சீனாவுக்கு அதிகாரபூர்வமாக பயணத்தை மேற்கொண்டிருந்தார். 2017 பிறகு ஒரு கனேடிய பிரதமர் மேற்கொள்ளும் முதல் பயணமாக அந்த பயணம் அமைந்திருந்தது. தனது பயணத்தின் முடிவில் கார்னியும் சீன அதிபர் சிஜி பிங்கும் எரிசக்தி, வேளாண் உணவு மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றை மையமாக கொண்ட கனடா மற்றும் சீன மக்கள் குடியரசு இடையான ஒரு புதிய மூலோபாய கூட்டாண்மையை அறிவித்தார். இந்த பயணம் கனடா சீனா உறவில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வர்த்தக கூட்டாண்மைக்கு புத்துயிர் அளிக்கவும் இந்த பயணம் ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக மாறியிருந்தது. இப்போது இதன் காரணமாக பருவநிலை மாற்றம் தொடர்பான தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்தும் முயற்சிகள், கனடாவின் முக்கிய விவசாய ஏற்றுமதிகள் மீதான வரிகளை தளர்த்தல், மின்சார வாகன உற்பத்தி, மரப்பொருட்கள் மற்றும் வேளாண் உணவு போன்ற துறைகளில் இருவழி முதலீட்டை ஊக்குவிக்கும் பல உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன.
உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரம் என்ற வகையில் 2026 கனேடிய நிறுவனங்களுக்கு சீனா மகத்தான வாய்ப்புகளை வழங்கியது. இவ்வாறான ஒரு நிலையில்தான் இப்போது தம்பிக்கு பவுசு கிடைத்ததை மனம் பொறுக்காத அண்ணன் தனது பரிவாரங்களுடன் சீனா சென்றிருக்கின்றாரோ என்ற ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்துகின்றது. என்றாலும் அமெரிக்கா சீனாவுக்கிடையிலான வரி சார்ந்த பிரச்சினைகள் கனடா மற்றும் சீனாவின் வர்த்தக உறவுகளிலும் ஒரு பெரிய தேக்க நிலையை ஏற்படுத்தியிருந்தது. இப்போது டொனால்ட் ட்ரம்பின் சீன பயணம் இந்த தடைகளை தகர்ப்பதனால் வருகின்ற காலங்கள் பல்வேறு சவால்களையும் முறியடித்து கனேடிய ஏற்றுமதியாளர்கள் சீனாவுக்கு பல்வேறு விதமான பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இவை ஏற்படுத்தும் என்றே பொதுவாக நம்பப்படுகின்றது. சீனாவின் ஏற்றுமதி சந்தை மிகப்பெரியது. 140 கோடிக்கும் அதிகமான நுகர்வோரையும் பல்வேறு விதமான பொருளாதார வளங்களையும் கொண்டிருக்கக்கூடிய சீனாவுக்கான எதிர்கால ஏற்றுமதிக்கு இந்த அமெரிக்க சீன உறவுகள் நிச்சயமாக கனடாவுக்கு நன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றுதான் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. என்ற வகையில் வருகின்ற காலங்கள் கனேடிய மற்றும் சீன உறவுகள் வலுப்பெற்றது போல அமெரிக்க சீன உறவுகள் வலுப்பெற்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வர்த்தகம் சார்ந்த தடைகளுக்கு ஒரு நல்ல விடிவு ஏற்படலாம் என்ற ஒரு நப்பாசை இப்போது உலகளாவிய ரீதியில் பலருக்கும் ஏற்பட்டிருப்பது ஒன்றும் ஆச்சரியமல்ல நேர்களே. இந்த வேளையில் அடுத்த பாடல் வனமகன் திரைப்படத்தில் சத்யா விருப்பத்தில் வருகிறது.

0: நேர்களை இப்பொழுது கபில சந்திரசேன கொலையை தொடர்ந்து பல்வேறு விதமான மர்மங்களை துப்பு துளக்குவதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற வேளையிலே மஹிந்த ராஜபக்ச குடும்பம் தொடர்பான பல விடயங்கள் பொதுவாக தென்னிலங்கை மக்கள் மத்தியில் பல எதிர்பார்ப்புடன் இருக்கின்றன. இப்போது அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், யார் யார் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள் என்ற பல்வேறு வினாக்களுடன் இப்போது அங்கே அரசியல் அதிர்வலைகள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. ஏற்கனவே மே தினத்திலே இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா இந்த மாதம் பல்வேறு பெருச்சாளிகள் கூண்டில் அடைக்கப்பட இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை சூசகமாக தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து இப்போது தென்னிலங்கையில் இவ்வாறான அரசியல் பரபரப்புகள் மிக அதிகரித்திருக்கின்ற நிலையில்தான் தொடர்ச்சியாக பல தற்கொலைகள் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக 2.6 பில்லியன் அமெரிக்க டாலர் திரைசேரி பணம் ஹேக்கர்களால் திருடப்பட்ட சம்பவம், அதைத் தொடர்ந்து அந்த அதிகாரி ஒருவர் தன்னைத்தானே வெட்டி கூறிய ஆயுதங்களால் கால்கள் கைகளை போன்றவற்றை வெட்டி தற்கொலை செய்து கொண்டவை. அதைவிட இப்போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உயரதிகாரி சிஇஓ கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டவை அரவிந்தடி சில்வாவின் இல்லத்தில். இதைத் தொடர்ந்து இப்போது பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர்கள் தொடர்பான பூகம்பங்களும் எழாமல் இல்லை. ரோசித ராஜபக்ச தொடர்பான அவரிடம் இருக்கக்கூடிய சொத்து தொடர்பான விடயங்களும் இப்போது மெல்ல மெல்ல பேசப்பட ஆரம்பித்திருக்கின்றன. அவரை நீதிமன்றத்துக்கு அழைக்கின்ற அழைப்பாணை ஒன்றும் விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே இப்போது இருக்கக்கூடிய பசில் ராஜபக்ச அவர்களது சொத்து என்று சொல்லக்கூடிய ஒரு சொத்து மல்வானையில் இருக்கின்றது. ராஜபக்சவின் வீடு என்று கூறப்படும் மல்வானை 15 ஏக்கர் நிலப்பரப்புடன் காணப்படும் வீட்டை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சுற்றி வளைத்தார்கள். நேற்றைய தினம் 14ஆம் தேதி சுற்றி வளைத்திருந்தார்கள். பசில் ராஜபக்சவின் வீடு என கூறப்படும் மல்வானை 15 ஏக்கர் நிலப்பரப்புடன் காணப்படும் வீட்டை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சுற்றி வளைத்தது. உரிமையாளர் எவருமற்றதாக கருதப்படும் மல்வானை அமைந்துள்ள நிலம் மற்றும் வீடு உள்ளிட்ட சொத்துக்களை பல்கலைக்கழகங்கள் உட்பட பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக வழங்குமாறு கோரிதான் இந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மே 14ஆம் தேதி இந்த போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது மக்களிடமிருந்து திருடப்பட்ட சொத்துக்கள் மீண்டும் மக்களுக்கே வழங்கப்படும் என்று அளித்த வாக்குறுதியை நினைவூட்டி இந்த போராட்டம் இடம்பெற்றது என்ற வகையில்தான் இப்போது 15 ஏக்கர் நிலப்பரப்பு இந்த வீடு கட்டப்பட்டுள்ளதுடன் இதற்கு உரிமையாளர் எவரும் இல்லாத காரணத்தினால் இது நீதி அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த வீட்டிற்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என பசில் ராஜபக்ச தனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த வீட்டை நிலத்தை ஏலத்தில் விடுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அரகண போராட்ட காலத்தில் ஒரு குழுவினரால் இந்த வீட்டுக்கு தீ கூட வைக்கப்பட்டிருந்தது. தீ விபத்தினால் வீட்டின் ஒரு பகுதி சேதமடைந்த நிலையிலேயே இப்போதும் காணப்படுகின்றது. இந்த வீட்டில் சர்வதேச நீதிபதிகள் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்த போதிலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இவ்வாறான வேளையில்தான் எவருமற்ற இந்த வீட்டை தமக்கு வழங்குமாறு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் இப்போது கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இது தொடர்பான ஒரு போராட்டம் 14ஆம் தேதி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அது அரகள போராட்டத்தை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது என்ற வகையில் இப்பொழுது இந்த பசில் ராஜபக்ச மர்ம சுரங்க வீடு என்று சொல்லப்படுகின்ற களுத்துறை மாவட்டத்தில் மல்வானை பகுதியில் அமைந்துள்ள ஒரு ஆடம்பர பண்ணை வீடு தொடர்பாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் போராட்டத்தை நேற்றைய தினம் நடத்தியிருந்தார்கள். தமக்கு அந்த பல்கலைக்கழக தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு அந்த வீட்டை வழங்குமாறு கோரியிருக்கின்றார்கள்.
1: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com
0: நேர்கள் இணைந்திருந்தது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் வரை இப்பொழுது உங்களிடம் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். வருகின்ற வாரமும் பல்வேறு புதிய தகவல்களுடன் இணைந்து கொள்வோம். தொடர்ந்து நேர்கள் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6446-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். இப்பொழுது இந்த மனத்தியாலத்தின் செய்தி அறிக்கையுடன் இணைந்திருப்போம்.
3: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News. நெடுஞ்சாலையின் பெலிபென்ன நுழைவு பாதைகளை வெள்ள நீரில் மூழ்கிய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பெலிபென்ன நுழைவு பாதைகளை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த பகுதியில் அமைந்துள்ள அழுத்கம மத்துக்கம வீதி வெள்ள நீரில் மூழ்கியதன் காரணமாக கொழும்பு நோக்கி நுழையும் வாயில், கொழும்பிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் மற்றும் காலியிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் என்பன தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன. சொகுசு வாகனங்கள் மற்றும் சிறிய ரக வாகனங்களின் போக்குவரத்து இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது வெள்ள நீர் வடிந்துள்ளமையால் அனைத்து வாகன போக்குவரத்துகளுக்காகவும் மெலிபென்ன இடைமாறல் மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் மற்றும் சட்டத்துக்கு மேல் எவரும் இல்லை என்ற ஜனாதிபதியின் கூற்று உண்மையானதாக இருந்தால் முறைகேடுகளுடன் தொடர்புடைய அனைவரும் பாரபட்சமின்றி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கஸ்பேவாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சமநீதி என்ற கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டுமாயின் நிதி மற்றும் நிர்வாக ரீதியிலான பாரிய முறைகேடுகள் குறித்து உரிய சட்ட ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டுமென நாமல் ராஜபக்சே வலியுறுத்தினார். மேலும் நிலக்கரி இறக்குமதியின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள், அரசாங்கத்தின் நிதி கொடுக்கல் வாங்கல்களில் நிலவும் மர்மங்கள், சந்தேக நபர்களை வற்புறுத்தி வாக்குமூலங்களை பெறும் நடவடிக்கைகள் மற்றும் அதன் பாரதூரமான விளைவுகள் குறித்து அவர் தனது கவலையை வெளியிட்டார். தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் பொதுமக்களையும் சிறு வணிகர்களையும் கடுமையாக பாதித்துள்ளதாக இதன்போது அவர் சாடினார். அரசாங்கம் தனது தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதுடன் அரச நிறுவனங்களுக்குள் பொறுப்பு கூறல் மற்றும் சிறந்த நிர்வாகம் சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனநாயக ரீதியிலான சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டுமெனவும் அரசியல் ரீதியான அச்சுறுத்தல்கள் மற்றும் பழிவாங்கல்களில் தவிர்க்கப்பட்டு சட்ட அமுலாக்களில் நியாய தன்மை உறுதி செய்யப்பட வேண்டுமெனவும் நாமல் ராஜபக்சே தனது உரையில் மேலும் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் அவருடன் செல்லும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படவுள்ளது. எரிபொருள் வாங்குவதற்காக செலவிடப்படும் அந்நிய செலவாணியை எரிபொருளை சேமிப்பதன் மூலம் மிச்சப்படுத்தலாம் என்று அண்மையில் பிரதமர் தெரிவித்திருந்தார். எரிபொருள் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறு நாட்டு மக்களை அறிவுறுத்திய நிலையில் தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்கவும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இந்த நிலையில் தமது சிறப்பு பாதுகாப்பு குழுவுக்கு பிரதமரின் அறிவுறுத்தலின்படி அவரது பாதுகாப்பு வாகனங்கள் பாதியாக குறைக்கப்படவுள்ளன. பிரதமரை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று ராஜஸ்தான், குஜராத், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களும் தங்கள் கன்வாய் எண்ணிக்கையை பாதியாக குறைத்துள்ளனர். விமான எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து ஏர் இந்தியா நிறுவனம் தனது விமான சேவைகளின் எண்ணிக்கையை குறைக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி சென்னை, சிங்கப்பூர், டெல்லி நியூயார்க், டெல்லி சிக்காகோ, மும்பை நியூயார்க் உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்களில் ஆகஸ்ட் வரை விமான சேவைகளை ஏர் இந்தியா குறைத்து அறிவித்துள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் செலவுகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மை நிலவும் இக்காலகட்டத்தில் 4 புதிய காற்றாலை பண்ணைகள் மாகாணத்தின் எரிசக்தி இறையாண்மையை வலுப்படுத்தும் என்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் எரிசக்தி மற்றும் காலநிலை மாற்ற தீர்வுகளுக்கு பொறுப்பான அமைச்சர் கூறியுள்ளார்.
4: மாகாணத்தின் வடக்கு பகுதியில் உள்ள 3 திட்டங்களும், பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வெஸ்ட் கெலோனா அருகே உள்ள 1 திட்டமும் 350,000 வீடுகளுக்கு மின்சாரம் வழங்க போதுமான மின்சாரத்தை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் எரிசக்தி மலிவு விலையில் கிடைக்கச் செய்யும் என்றும், மேலும் 4.3 பில்லியன் டாலர் தனியார் முதலீட்டை ஈர்க்கும் என்றும் அமைச்சர் ஏட்ரியன் டேக்ஸ் தெரிவித்தார். இவை அனைத்தும் வியத்தகு பெரிய திட்டங்கள் என்றும் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். மின்சாரத்தை சேமிப்பதற்காக பாடசாலை நாட்களை குறைத்த நாடுகள் உலகெங்கிலும் உள்ளன. இத்தகைய சூழ்நிலைகள் எரிசக்தி விடயத்தில் பிரிட்டிஷ் கொலம்பியா மேலும் தற்சார்புடன் செயல்பட வேண்டுமென்றும், காற்று மற்றும் சூரிய ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டுமென்றும் கோருகின்றன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு தன்னுடன் விஜயம் மேற்கொண்டிருக்கும் எலான் மாஸ்க், ஜென்சன் ஹோவாங் மற்றும் டிம் குக் உள்ளிட்ட முன்னணி வணிக நிர்வாகிகளின் பிரதிநிதி குழுவானது நாட்டுக்கு மரியாதை செலுத்தவும் மற்றும் வணிக உறவுகளை விரிவுபடுத்தவும் வந்துள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகின் மிகச்சிறந்த 30 வணிக தலைவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். அவர்கள் ஒவ்வொருவரும் இதற்கு சம்மதம் தெரிவித்தனர். நிறுவனத்தின் 2 நிலை அல்லது 3 நிலை நிர்வாகிகளை நான் விரும்பவில்லை. எனக்கு தேவைப்பட்டது அந்தந்த நிறுவனங்களின் உச்சபட்ச தலைவர்கள் மட்டுமே என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இன்று அவர்கள் உங்களுக்கும் சீனாவுக்கும் மரியாதை செலுத்துவதற்காக இங்கே வருகை தந்துள்ளனர். மேலும் வர்த்தகம் மற்றும் வணிக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். எங்கள் தரப்பில் இருந்தும் இந்த உறவு முழுமையாக பரஸ்பர தன்மையுடன் அமையும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
3: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
0: நேர்கள் CMR தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் தொடர்ச்சியாக நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். வழமை போல் 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இணைந்திருக்கலாம். இப்பொழுது இலங்கையில் தொடர்ச்சியாக இப்போது காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுவாக இலங்கையில் நேர்களே 2 பருவமழைகள் பெய்யும். 1 வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி காற்று மழை, அது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஆகிய மாதங்களுக்கிடையில் கடும் மழையை தரும். வடகிழக்கு பிரதேசங்களிலிருந்து வருகின்ற காற்றின் காரணமாக அந்த மழைப்பொழிவு வடகிழக்கு சார்ந்த பகுதிகளுக்கு அதிக மழையை கொடுக்கும். இன்னொரு பருவத்திலும் அதிக மழை கிடைக்கின்றது. ஆனால் வடகிழக்கு பருவ மழையை விட தென்மேல் பருவப்பெயர்ச்சி காற்று மழை என்று சொல்லப்படுகின்ற மழைதான் இலங்கைக்கு அதிக அளவு மழையை பெற்று தருவது. வட்டவள என்ற பகுதி தான் இலங்கையில் அதிக மழை வீழ்ச்சியை பெறக்கூடிய பகுதி. வட்டவள போன்ற பிரதேசங்கள், இந்த பிரதேசங்களுக்கு அதிக மழையை தரக்கூடிய மழை எதென்றால் தென்மேற் பருவப்பெயர்ச்சி காற்று மழை. வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி காற்று மழை ஏன் அதிக மழையை தருவதில்லை என்றால் மழை தடுப்புகள் இல்லை. அந்த பகுதிகத்தை விளங்கி கொண்டால் புரியும், அதிக மழை தடைகள் இல்லை. வடகிழக்கு பிரதேசத்தில் வங்காள விரிகுடாவிலிருந்து இந்தியாவுக்கு கிழக்கே உள்ள கடல்தான் வங்கக்கடல். அந்த வங்காள விரிகுடாவிலிருந்து வருகின்ற ஈரமான காற்றுகள் வடகிழக்கு பிரதேசங்கள் ஊடாக மட்டக்களப்பு, திருகோணமலை, யாழ்ப்பாணம் போன்றவற்றை கடந்து அந்த குளிர்காற்று குளிர் மேகங்கள் தடை ஏதும் இல்லாமையினால் அடித்து செல்லப்பட்டு விடும். அடித்து செல்லப்படுவதனால் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி காற்று மழை குறைந்த மழையை தருகிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், கார்த்திகை பொதுவாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அதிக மழை பெறப்படுகிறது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது எப்படி என்று? அது பருவப்பெயர்ச்சி காற்று மழையால் வருகின்ற மழை அல்ல, அது காற்றழுத்த தாழ்வு நிலைகள் சூறாவளிகள் என்று சொல்லுகின்ற அயன சூறாவளிகளால் ஏற்படுகின்ற மழைதான். அந்த கார்த்திகை டிசம்பர் மற்றும் நவம்பர் ஜனவரி மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்ற பலத்த மழை, அழிவு மழை என்று சொல்வார்கள். இப்போது இலங்கைக்கு கிடைக்கப்பெறுகின்ற மழை மே மாதம் தொடக்கம் செப்டம்பர் மாதம் வரை தென்மேற் பருவப்பெயர்ச்சி காட்டு மழை. இந்த தென்மேற் பருவப்பெயர்ச்சி காட்டு மழை பலத்த மழையை தரும். குறிப்பாக தென் இலங்கை கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காளி ஆகிய மாவட்டங்களுக்கு மிக அதிக, மலையக பிரதேசங்களுக்கும் அதிக அளவு மழையை தரும். ஏனென்றால் மலை தடுப்பு நங்குர வடிவிலான மிக பிரமாண்டமான மலைத்தொகுதி இருக்கின்றது இலங்கை. உங்களுக்கு தெரியும், பீதுருதாள காலமலை, சிவனொளி பாதமலை, நக்கிள்ஸ் மலை தொடர், இங்கினியாகலை குன்றுகள் என்று பல மலைகள் இலங்கையில் காணப்படுகின்றன. பெரிய அளவு உயரம் இல்லாவிட்டால் இப்போ ரமேசின்ற நாட்டு இந்திய மலைகள் போல பெரிய உயர்ந்த மலைகள் இமயமலை, கே12, துங்க நர்மதா என்று பல பல மலைகள் அங்கு இருக்கின்றன, மிக உயரமான மலைகள். அப்படி இல்லாவிட்டாலும் ஓரளவு உயர்ந்த மலைகள் இருக்கின்றன. இவை மேகங்களை, கருமேகங்களை தடுத்து நிறுத்தக்கூடியவை. அதன் காரணமாக தென்மேற்பருவ பேச்சு காட்டு மலை மிக பெருமளவு மழையை தரும். இப்போது அந்த தென்மேற்பருவ பேச்சு காட்டு மலை ஆரம்பிக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் இலங்கையில் உருவாகி இருக்கின்றது. அதனால் மீண்டும் ஒரு டித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா என்ற ஒரு அச்சம் அங்கு உருவாகி இருக்கின்றது. இலங்கைக்கு வடகிழக்கு திசையில் நிலை கொண்டிருக்கின்ற குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமாக காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் இப்போது சிவப்பெச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. நேற்றைய தினம் 14 மாலை 5:30 இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இதனால் இன்றைய நாள் 15 காலை 8:30 வரை 48 மணி நேரங்களுக்குள் இலங்கையை அது விட்டு விலகிச் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக மேல் சப்ரகமோ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காளி மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் 150 mm அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே சீரற்ற வானிலை காரணமாக 7 3475 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 38 நீர்த்தேக்கங்கள் வான் பாய்ந்து வருகின்ற அதே வேளை புத்தளம் போன்ற மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அவற்றின் பெரும்பகுதி வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. இப்போது வெள்ள நிலைமைகள் மெல்ல சீரடைந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இது இலங்கையில் தற்போது நிலவுகின்ற வானிலை நிலைமை. தொடர்ந்து தாரணி விரும்பி கேட்ட பாடலுடன் இணைந்திருப்போம்.

0: கீப் லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4761-4765-4661.
3: Everything okay? No problem and jinam.
4: Bar kalamu closing that adikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
1: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155-416-268-0155.
3: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
6: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சியில் நேர்களை இணைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக பாடல்களுடன் இணைந்திருப்போம். அத்தனை நேர்களது பாடல்களும் எங்களது நிகழ்ச்சிகளில் ஒளிபரப்பாகும். நேர்கள் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
7: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
6: ஓ நலம் ரமேஷ், நன்றி. நீங்கள் எப்படி?
7: நான் நலமா முயற்சியாக இருக்கின்றேன், நன்றி. பாடல் வந்து வாரணம் ஆயிரம் படத்திலிருந்து முன்தினம் பார்த்தேன் பார்த்ததும் தோற்றேன்னு மெலோடியும் சாங்க போடுங்க, நல்லது. நீங்க இந்த மழை எப்படி வருது, மழை எப்படி வருது, மழை எப்படி அந்த வடமைகள்லாம் நல்லா பக்காவா சொன்னீங்க. அது நீங்க அந்த சின்ன வயசுல நாங்க பூகோளம்னு ஒன்று பாடம் படிப்போம். ஆமா, அப்ப பூகோள சரித்திரம், சரித்திர பூகோளம் படிப்போம். வரலாறு பூகோளம் சொல்லுவாங்க எங்கல, நீங்க பூகோள சரித்திரம் சொல்லுவீங்க. அது மக்க பண்ணிட்டு போவோம். மேற்கு தொடர்ச்சி மலை காற்று அடிக்கும், அங்க இருந்து அதுக்குள்ள இருந்து மழை போய் மக்க பண்ணிட்டு அந்த நேரத்துல நீங்க இந்த மாதிரி ரேடியோல வந்திருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அப்பதான் படிக்க இதெல்லாம் மலைகள்லாம் பார்த்து, அதுக்கப்புறம் டென்த் ஆமா ஹைஸ்கூல் வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அதுக்கப்புறம் விருப்ப படமா மாறிடும் டிகிரிக்கு தகுந்த மாதிரி. பட் இருந்தாலும் ஃபவுண்டேஷன் போட்டது போட்டது தானே, இன்னும் ஞாபகம் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை மக்கள்
6: அது கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் அந்த வேலையில. என்ன சின்ன வயசுலயே அந்த அந்த பாடம் படிக்க சந்தோஷமா இருக்கும். என்ன
7: ஏன் கணக்கு சயின்ஸோட வரலாறு புகழ் ரொம்ப பூகோளம் சரித்திரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்.
6: சரியா சரி. ஆமா ஆமா, நன்றி
7: ரவி.
6: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம், நான் நோர்வில்
6: வடகுருவத்தில
8: இருந்து பேசுறேன்.
6: ஓ நலம் நலம், நன்றி. ஸ்வால்பார்ட் தீவுகள்ல இருந்து, நோர்வேயின் ஸ்வால்பார்ட் தீவு தொடக்கம் நியூசிலாந்து தீவு தென் துருவம் வரை நேர்கள் இருக்கிறோம் சிஎம்ஆர்.
8: சிறப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்காக. இந்த ஒரு பாட்டுக்கு
6: என்ன பாடல்?
8: ஐயா படத்துல இருந்து. சுத்தி போட வேணாம கண்ணுபட்டு போச்சு, இந்த நிகழ்ச்சி சூப்பர்னு உலகம் புல்லா பேச்சு.
6: அப்படி ஒரு பாட்டா?
8: அதுல நான் வரியில மாத்தி இருக்கிறத தவிர மட்டும்படி அந்த ஐயா படத்துல இருந்து பாட்டு வந்து சுத்தி போட வேணாம் அந்த பாட்டு.
6: அந்த பாடல் ஒழிக்கும். நன்றி ஜெயா, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
8: நன்றி.
6: மீண்டும் சந்திப்போம். எட்டு மணி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா, குயின்சன்.
6: குயின்சன் வாங்க. வணக்கம்.
9: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
6: நலம் நலம், நீங்கள் எப்படி?
9: நலம், அமௌண்டியா இருக்கிறோம்.
6: என்ன பாடல் குயின்சன்?
9: டொம் டொம் டொம் படத்தில் டேசிங்கர் ஐயா.
6: தேசிங்க ராஜா. அந்த பாடல் ஒழிக்கும். நன்றி குயின்சன்.
9: நன்றி, வணக்கம்.
6: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
9: ஹலோ.
6: வணக்கம்.
2: நான் விக்கி ஹாய்க்கிறேன்.
6: விக்கி சொல்லுங்க, என்ன பாடல்?
2: எப்படி சுகமா இருக்கிறீங்க?
6: நல்ல நலம். நீங்கள் எப்படி?
2: ஓ, நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க மலைய பத்தி கதைச்சீங்கள். அதான் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுது, புவியியல் பத்தியும் தெரியுது போல இருக்கு.
6: அதை பத்தி கொஞ்சம் தெரியும்.
2: அதான் நாங்க எங்க நம்ம ஊர்ல சின்னவேலி என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் போது வச்சுக்கல, யாழ்ப்பாணத்துக்கு
6: வானிலை அவதானம் இல்லையா அங்கதான் இருக்குதோ?
2: ஓமா, அங்க அப்ப நான் படிக்க சின்ன வயதினர்களாம் போகல, நான் அங்க போனேன். போவாங்க அந்த வானிலை அதுல வந்து வேலை செய்து கொண்டிருந்தவர். இப்ப அங்க வந்து அந்த நேரத்துல அந்த ஒரு தொழில்நுட்பமான கருவிகள் இல்லத்தானே, அப்ப அந்த காற்று திசைகள் அதை பார்த்துதான் அவர் சொல்லுவார். இன்னைக்கு பல விஷயமாதான்
6: காற்று திசை காட்டி இருக்குது, காற்று வேகமானி எல்லாம் அங்க இருக்கு.
2: ஓ, வேகமானி இருக்குது. அந்த காற்று எந்த பக்கம் அடிக்கிறது பாக்குறதுக்கு எல்லாம் இருக்கு.
6: ஞாபகம் வருது என்ன விக்கிக்கு?
2: ஓ, அப்ப நான் அவங்க நாளைக்கு என்ன வருமா சார், அந்த திசை அருவி எல்லாத்தையும் பாத்துட்டு நாளைக்கு பல முடிய
6: அது இலங்கை வானொலியும் அப்படி செய்யறது. நாளை மழை பொழிய வேண்டும், கடும் வெயில் அடிக்கும். அது அப்ப தொழில்நுட்பம் இல்லை, அதான் பிரச்சனை. தொழில்நுட்பம் காணாது, அதான்
2: பிரச்சனை.
6: என்ன பாடல்?
2: எனக்கு அந்த காதலுக்கு மறிக்காத இந்த படத்துல ஒரு பாடல் போட்டீங்கன்னா சரி, எனக்கு அந்த படம் விருப்பம்.
6: சரி, எனக்கும் விருப்பம்.
2: அது ஒரு வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. ஓகே, அதுல ஒரு படம் போட்டீங்க, பாட்டு போட்டீங்க.
6: நன்றி விக்கி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
10: வணக்கம் வாசன், நான் எஸ்பி சரண் பேசுறேன். எப்படி சும்மா இருக்கிறீங்களோ?
6: நலம் எஸ்பி சரண், நன்றி. நீங்க எப்படி?
10: தெரிந்ததும் தெரியாததும் அறிந்ததும் எல்லாம் கேட்டு கொண்டிருந்தேன். கடைசியில மோனிகா லிவிங்ஸ்டோன் கிழிக்கப்பட்ட பாட்டேன்னு சொல்லி போட்டீங்க. மற்றது வேற என்ன, ஒரே இடம் மழையா பெய்யுது, மின்னல் தாக்கி மரணம் சம்பவித்த விஷயங்களும் இருக்கு. இங்கப்பட்ட
6: கோட்டையிலபுரம் சுழிபுரம்
10: சுழிபுரத்துல அதுவும் எல்லாம் பார்த்தோம். தமிழ்நாட்டிலே மழை பெய்யுது. இலங்கை தீவண்ட மர்மங்கள் கொழும்புல நடக்கிறது தெரியுது இல்ல, எல்லாம் நீதிமன்றத்துல நடவடிக்கையில எல்லாம் நடக்குது. தமிழ்நாட்டுல புதிய அரசுக்கும் பழைய அரசு இல்ல, அங்க அந்த கதையில வந்திருந்துட்டால் வாசன் எல்லாம் ஒன்றுதான், எந்த வித்தியாசமும் இல்ல.
6: தூய சக்தி ஒன்றுதான், தீய சக்தி.
10: தூய சக்தி ஒன்றுதான், தீய சக்தி ஒன்றுதான். மேல மேடையா இப்ப ஒரு 1.5 மாசமா கத்துறத்தனை கத்தி கரூர்ல 40 ரூபாய் செத்த பொழுது இவருக்கு தோல் கொடுத்தது, இவர் அரசு பண்ணப்படாம பார்த்தது எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அந்த தூய சக்தி என்ன விட்டாருன்னு சொன்னால், அது ரெண்டா பிரிச்சு முதல் நாள் அவர் அப்படி வீட்டையும் போய் அந்த இது வெள்ளோணமன்றதுக்காக அதுல ஒரு எனக்கு தெரிஞ்ச நண்பர் சொன்ன தமிழ்நாடுக்குள்ள அந்த அந்த அந்த மரபு என்னன்னு சொன்னாலும், அதாவது அரசின் மீது நம்பிக்கை தீர்மானம் கொண்டதுக்குள்ளையா ஒவ்வொரு கட்சியாண்டு ஒவ்வொரு நாட்கள் தானே பேசப்பட முடியுமா? அப்படி ஆளுங்கட்சி ஆதரவு கட்சியோட வந்து எதிர்கட்சி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு அப்புறம் எஸ்பி வேலுமணி எப்படி கூப்பிட்டார்? அப்ப இது திட்டப்பட்டு அப்ப அப்ப இந்த கட்சியை உடைச்சு இதுல நீங்க எந்த காண போறீங்க? 5 வருஷம் இருக்கணும்ன்றதுக்காக. அப்ப புதிய அரசாங்கத்துக்கும் பழைய அரசாங்கத்துக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் மட்டும் தெரியல. அப்ப சனாதனத்தை ஒழிப்போம் வந்து உதயநிதி சொன்னதை வழிபடுகிற அது இவன் முக்கிய மந்திரியான ஒரு ஆள் ஆதரவு வரச்சுனா நீங்க அதுக்குத்தான் வந்தீங்களோ, எனக்கு அதுவும் விளங்குது இல்ல. அப்ப இது கதைக்கு வழிக்கிட்டால் இப்ப இத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருப்பிடம் பார்த்துக்கொண்டிருப்பிடம். இது இன்றைக்கு உலகத்துல பலரும் கேட்கக்கூடிய வானொலி. இது நான் வந்து அதிகம் இணக்கிறதுல நீங்கள் எனக்கு ஒரு பாட்டை தாங்கோ, ராமனின் மோகனம் யானை மந்திரம், ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம் தெய்வீகமே உறவு.
6: நெத்திக்கண் தரப்பினும் குற்றம் குற்றமே. நன்றி.
10: நன்றி. இதுல நீ தரம் நான் தரம், நீ கூடாது நான் நல்லது சொல்றது யாருமே இல்லை.
6: அருகதை இல்லை. நன்றி.
10: இதுதான் நாரி போன தமிழ்நாட்டு அரசியல். நன்றி, வணக்கம்.
6: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நீர். வணக்கம்.
11: வணக்கம், நான் மோகன் கலிபோர்னியால இருந்து பேசுறேன்.
6: மோகன் வாங்கோ. வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மோகன்.
11: ரொம்ப தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க?
6: நலம் நலம், சந்தோஷம் இணைந்தது.
11: சந்தோஷம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், பிகாஸ் உங்களோட நிகழ்ச்சி நான் கேட்டுட்டு வீட்டுல வேலை செஞ்சேன்னா அவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்கும், அது ஒரு சிரமமே இல்லாம. அது திங்கள் வியாழன் எங்க வீடு ரொம்ப கிளீன் ஆயிடும், வெரி ப்ரொடக்டிவ் டேஸ் மண்டே தர்ஸ்டே. நீங்க பல விஷயங்கள் நீங்க சொன்னதுல ஒன்னு ஒன்னும் எனக்கு கொஞ்சம் சில ஞாபகங்கள் வந்தது. ஃபர்ஸ்ட் நீங்க பில் கிளின்டன் நாஃப்டா பத்தி சொன்ன போது அப்ப பேச்சு என்ன இருந்ததுன்னா அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியாது. மோனிகா லூயின்ஸ்கி அந்த கேஸ திசை திருப்பத்துக்கு தான் அவர் அந்த நாஃப்டான்னு ஒண்ணு எடுத்துன்னு வந்தார் அப்படின்னு அரசியல்வாதிகள்லாம் அவர் பேசினார். அது எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய் எவ்வளவு தெரியாது, பட் அந்த மாதிரி ஒரு பேச்சு இருந்தது நீங்க சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகம் வந்தது. அதே மாதிரி யூ ஆல்சோ மென்ஷன் சிலிக்கன் வேலி, அது என்னோட சொந்த ஊர். மீனிங் எனக்கு தெரிஞ்ச ரெண்டே ஊர் சென்னை அண்ட் சிலிக்கன் வேலி தான். சிலிக்கன் வேலியில 36 வருஷமா இருக்கேன் நான். அது ரொம்ப நீங்க அதை சொன்ன உடனே ரொம்ப பூரிப்பா இருந்தது. நீங்க ஒரு ரேடியோல என்னோட ஊரை பத்தி பேசினது. அப்புறம் ஐபிஎல் உங்களுக்கும் பிடிச்சது எனக்கும் பிடிச்சது. நான் இந்த 18 வருஷத்துல மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சு நான் இன்னைக்குதான் சந்தோஷப்பட்டேன். காரணம் அது சிஎஸ்கேக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும், பிகாஸ் பஞ்சாப் தோத்தா சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு அவங்க ஜெயிச்சாங்கன்னா இந்த சிஎஸ்கே இன்னும் விளையாட போற மூணு கேம்ல இன்னும் ரெண்டு ஜெயிச்சா அவங்களுக்கு பிளே ஆஃப்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்கோர்ஸ் ராஜஸ்தான் ராயல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், பட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இன்னைக்கு மும்பை வின் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சந்தோஷமா இருந்தது. அண்ட் கடைசியா நீங்க லாஸ்ட் டைம் பீம்பிளாஸ் ராகம் ஆபேரி பேசுறச்சு, எனக்கு என்னோட ஃபேவரேட் ராகம் ஆபேரி. ஆனா சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே அது எவ்வளவு அந்த என்ன ராகம்னு எனக்கு தெரியல, பட் அது ஒரு ஆபேரி சாயல்ல இருக்குமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நீங்க தான் அதுக்கு கண்டு சொல்லணும், வேலிடேட் பண்ணணும். முடிஞ்சா அந்த பாட்டு போட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும். பூவெல்லாம் கேட்டுப்பார்.
6: நன்றி நன்றி மோகன். நல்ல பாருங்கள், அந்த ஒரு ஒரு பட்டி மண்டபத்துல பேசி போட்டு கடைசிய இறுதியா பேசினால் ஒரு சாராம்சம் சொல்லுவார். இப்போ இதுவரையில் நான் கதைச்ச கதை அத்தனையும் அப்படி சார் புளிஞ்சு ஒரு கனி ரசம் மாதிரி சாராம்சமாக தந்தீங்கள். நன்றி,
11: ரொம்ப தேங்க்யூ. சொன்னப்பானோ உங்களுக்கு நிகழ்ச்சியை கேட்டு கேட்டு தான் எனக்கு இந்த பேச்சில் ஆர்வம் வந்திருக்குங்கிறது உண்மை.
6: நன்றி நன்றி மோகன். இன்னொரு விஷயம் இருக்குது நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த சிலிக்கான் வேலியை பற்றி சொன்னீங்கள். இந்தியாவின் சிலிக்கான் வேலி என்று சொல்ற அளவுக்கு கூட இந்த சிலிக்கான் வேலி உலக புகழ் பெற்றது. பெங்களூரை சொல்லிவிடும் என்ன, பெங்களூர் கர்நாடக ஆடுதல் நகரம்.
11: ஆமா அது கரெக்ட், அது இந்தியாவின் சிலிக்கான் வேலின்னு சொல்லலாம். ஆனா அது வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு வேணா சொல்லலாமே தவிர நீங்க குறிப்பா பார்த்தேன்னா அது ஒன்னும் சம்மந்தமே இல்லை. பிகாஸ் இங்க அமெரிக்கால இருக்கிற சிலிக்கன் வேலி உலகத்துல எந்த கம்பெனியும் இங்க ஒண்ணு இல்லாம இருக்காது. நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் எவ்வளவு சின்ன கம்பெனியா இருந்தாலும் அது இந்தியன் கம்பெனிஸ் கூட லைக் டிசிஎஸ் கோவான்சிஸ் இன்ஃபோசிஸ் எல்லா கம்பெனியும் இங்க இருக்கிற சிலிக்கன் வேலியில ஒரு சின்ன ஆபீஸா தான் அவளுக்கு இருக்கும் இங்க. அது இல்லைன்னா அவளுக்கு வந்து பிகாஸ் இந்த சிலிக்கன் வேலியில ஆபீஸ் இருக்கா, எஸ் அப்பதான் நீங்க வந்து யூ ஆர் இன் திஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அவளுக்குள்ளே ஒரு இமேஜ். அந்த அளவுக்கு பெங்களூர்ல எல்லா கம்பெனியும் இருக்குமான்னு தெரியல. பட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் திருப்பூர் இஸ் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப திருப்பூர் பிகாஸ் ஃபார் த டெக்ஸ்டைல் திருப்பூர் இஸ் தி வேர்ல்டு ஃபேமஸ். அப்கோர்ஸ் நம்பர் ஒன் இஸ் மான்செஸ்டர் இங்கிலாந்துல, அதோட இந்தியன் வேர்ஷன் இஸ் திருப்பூர்.
6: திருப்பூர் சரியா சொன்னீங்க. இந்த மான்செஸ்டர் இந்தியா இங்கிலாண்டு அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த கைத்தொழில் புரட்சி காலத்திலேயே மான்செஸ்டர் ஒரு பெரிய சிட்டியாக இந்த ஜவுளித்துறையில் ஜவுளித்துறையில் ஒரு முனிர தொடங்கியது மான்செஸ்டர். சரியா சொன்னீங்க. நன்றி பாருங்க, இவ்வளவு தகவலை பரிமாறிக்கொள்றீர்கள், நினைவூற்றியல். நன்றி நன்றி நன்றி
11: நன்றி.
6: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம் வாசன், எப்படி இருக்கிறீர்கள்? நிர்மலா அழைக்கிறேன்.
6: ஓ நலம் நிர்மலா, நன்றி. நீங்கள் எப்படி?
12: ஓமம் நலமா இருக்கிறோம். நம்மளை அறிந்த மரியாதம் எல்லாமே அறிந்து கொண்டோம். நன்றி வாசன்.
6: நன்றி நிர்மலா.
12: எனக்கு வந்து பாடல் அந்தராத்திரைக்கு சாட்சி இல்லை படத்துல மணி ஓசையும் கைவளை ஓசையும் அந்த பாட்டு.
6: மணி ஓசையும் கை வளையோசையும்
12: என்ன.
6: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
12: நன்றி நன்றி. வணக்கம்
6: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
13: தர்ஷினி, எப்படி இருக்கீங்க?
6: ஓ தர்ஷினி, வணக்கம். நலம், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
13: ஓ ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப நல்லா போகுது. நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சி கேட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டே எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கோம்.
6: நீங்களும் இப்ப கலிபோர்னியா மோகன், இப்ப எங்களோட ராமேஷ், எஸ்பி சரண் சார் எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்களும் தகவல்கள் சொல்லணும்.
13: கண்டிப்பா கண்டிப்பா. நான் பெருசா பேச வாரதுல கேப்பேன், சில நேரம் சரி தோணும் இன்னைக்கு பேசலாம்னு சொல்லிட்டு பேசுவேன். எங்க ஹஸ்பண்டுக்கு

0: கேப்போம் பேசுறது கொஞ்சம் குறைய. எனக்கு இன்னைக்கு வந்து கண்டேன் கண்டேன் காதலை பாட்டு பிரிவம் சந்திப்போம் படத்துல இருந்து நான் அடுத்த தடவை கண்டிப்பா ஏதாவது தகவலோட வரேன்.
1: இன்றைக்கு எல்லாரும் சேர் என்ற பாட்டோட நிறைய நேர்கள் இணைஞ்சிருக்கிறோம் என்ன வழங்கியது எனக்கு.
0: அப்படியா?
1: இதுவும் சேரன் நடித்த
0: சேரன். ஆமா, சேரன் நடிச்சு சேரன் இயக்கிய படம்.
1: நல்ல நல்ல பாடல்கள் அவற்ற படமும் நல்ல
0: பாட்டும் நல்லா
1: பாடல். ராமன் தேடிய சீதை, பொக்கிசம், பிரிவோம் சந்திப்போம்.
0: ஆமா, சூப்பர். இப்ப அந்த மாதிரி படங்கள் வருது ரொம்ப குறைய.
1: சரியா சொல்லுங்க. அதெல்லாம் பெரிய காவியங்கள் கேட்டு பார்த்து கொண்டிருந்தாலே மனம் ஒரு சாந்தி
0: அடையும், அமைதியா நல்லா இருக்கும். ஒரு என்ன பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் இருக்கும்.
1: சொல்லி வேலை. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் பாச, நான் மதன் தலைக்கிறேன்.
1: நல்ல நலம் மதன், நன்றி. நீங்கள் எப்படி நலமா?
2: நலமா இருக்கிறோம். உங்களுக்கு நிறைய பாட்டு இருக்குது, இருந்த முடிஞ்ச இந்த பாட்டை போடுங்க. டூல்லு டூல்லு தான் அடிக்கிறா அவன் மேலும் கீழும், அந்த பாட்டை எலுமெண்டா போடும்.
1: தோளு தோளு தான். நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், இது மாதவன். எப்படி இருக்கீங்க?
1: நலம் மாதவன், நன்றி. நீங்கள் எப்படி
3: இருக்கோம்? நிலமா பாட்டு வந்து பாட்டு வந்து பார்க்கணும், இப்பவே பார்க்கணும் பார்க்கணும் இப்பவே பார்க்கணும் அந்த மாதிரி பாட்டு. அதான் சேரண்ட படத்துல அதே மாதிரி ஒன்று நினைக்கிறேன்.
1: இப்பவே இப்பவே இப்பவே பார்க்கணும்.
3: மது பாலகிருஷ்ணன் படிச்சு பார்ப்போம், கேட்டு பார்ப்போம்.
1: என்ன சேரனுக்கு தாவித்தியல் இல்ல?
3: இல்ல, நான் இப்பதான் போட்டிருந்தேன். லைன் கிடைச்சது நீங்க சேரணும்னா இந்த பாட்டு இருக்க முடிய கேட்கணும்னுக்கா ஜோதிச்சு அதோட கிளிக் பண்ணி.
1: சார் நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம் எப்படி நலமா இருக்காங்க தானே?
1: ஓ நலம் நலம். நீங்கள் எப்படி?
4: நான் நலமா இருக்காரமா. உங்க நேற்றை கேட்டு சந்தோஷமா இருக்கேன் சார். நேற்றைக்கு பாராட்டுகள், உங்களுக்கு இதே ஒரு பாடல்.
1: சார் நன்றி
4: நன்றி சார்.
1: உங்களை அதுதான் துணிஞ்சு இணைக்கிறேன்னா நீங்கள் உடனே சொல்லுவீர்கள் எங்கள் தெரிவில் ஒரு பாடல் என்று. நன்றி
4: நன்றி சார்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம், காசிநாதன்.
1: ஓ வாங்க காசிநாதன். நேரம் 7:35 நேர்களது விருப்ப பாடல்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகும். இப்பொழுது ஒவ்வொரு நேர்களது பாடல்களை நாங்கள் ஒளிபரப்பு செய்ய வேண்டும். அடுத்து பாடலுடன் நாங்கள் இணைந்திருப்பதற்கு முன்னர் நேர்களே,
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
7: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
9: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
10: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

நேரம் இப்பொழுது 7:37 நிமிடம். நிகழ்ச்சியிலே நாங்கள் அடுத்து நேயர்களது விருப்ப பாடலுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இப்பொழுது மௌனராகம் திரைப்படத்திலிருந்து பவான் ஒரு விருப்ப பாடல் கேட்டிருந்தார். அவரது விருப்ப பாடல் அடுத்தொழிக்கின்றது. மௌனராகம் திரைப்படத்திலிருந்து மன்றம் வந்த தென்றலுக்கு.

0: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262, எலைட் கோ.
1: ஆமாம், இன்று இசை உலகமெங்கும் இசைஞானியின் 50th வருடத்தை மிக குதூகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் மௌனராகம் திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல் கீரவாணி மற்றும் நட்டபைரவி ஆகிய ராகங்களில் வாலி வரிகளை எழுத இசைஞானி இளையராஜாவின் இசையில் மன்றம் வந்த தின்றலுக்கு என்ற அந்த பாடலை எஸ்பிபி பாட பவான் விருப்பத்தில் பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் சரியாக 7:43.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: அடுத்து எஸ்பிபி மற்றும் ஜானகி ஆகியோரது குரல்களில் மூர்த்தி விருப்பத்தில் பாடல் வருகிறது. அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நான் சிவப்பு மனிதன்.

0: அது இசைஞானி இளையராஜாவின் நல்ல ஒரு தாளக்கட்டு. அந்த தாளக்கட்டிலும் பாடல்களின் வெற்றி அமைந்திருக்கின்றது. சதுஷ்ட நடை 4:2 அப்படி ஒரு சதுஷ்ட நடையில் அந்த தாளக்கட்டு அமைந்திருக்கும். அந்த பாடல் இந்த வேளையில் மூர்த்தி விருப்பத்தில் ஒளித்தோ இந்த நேரம்
1: 9052708800 9052708800
2: Udayam Supermarket.

ரகடித்து வா. அந்த பாடல் புதிய மன்னர்கள் திரைப்படத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் மனோ மற்றும் பழனி பாரதி வரிகளை எழுத மனோ மற்றும் குழுவினர் குரல்களில் காந்தி விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 7:54. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம் இது. அடுத்து மாலதி விரும்பிக்கிட்ட பொக்கிஷ திரைப்பட பாடல் ஒலிக்கின்றது.

0: ஒலித்தோ இந்த பாடல் பொக்கிசன் திரைப்படத்திலிருந்து மாலதி விருப்பத்தில் ஒலிக்க கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 8 மணி. நேர்கள் இந்த மனத்தியாலத்தின் செய்தி அறிக்கையை தொடர்ந்து நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் எங்களது வினாக்களுக்கான உங்களது விடைகளுடன் நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து விடைகளுடன் இணைந்திருக்கலாம்.
1: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
2: அரசு மருத்துவமனைகளில் சுமார் 10,000 அதிகமான இருதய நோயாளிகள் சத்திர சிகிச்சைகளுக்காக நீண்டகாலமாக காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான செலவுகள் பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் சாதாரண மக்களால் உயிர்காக்கும் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அச்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் இருதய சத்திர சிகிச்சைக்கான அடிப்படை செலவு தற்போது 1.5 பில்லியன் ரூபாவை தாண்டியுள்ளதாக கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டார். இதனால் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்திப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கொழும்பு தேசிய மருத்துவமனை, கண்டி, அனுராதபுரம், யாழ்ப்பாணம், வட்டக்கிழப்பு மற்றும் காரப்பட்டி ஆகிய பொதுநா மருத்துவமனைகளில் மட்டும் சுமார் 10,000 நோயாளிகள் சத்திர சிகிச்சை மற்றும் நோய் கண்டறியும் பரிசோதனைகளுக்காக காத்திருக்கின்றனர். சில நோயாளிகள் தமது சத்திர சிகிச்சைக்காக 29 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சில அவசர மருத்துவமனைகளில் அத்தியாவசிய சத்திர சிகிச்சை உபகரணங்களுக்கு